0: நேரம் 8:08 கேட்டுக்கொண்டிருப்பதை ஸ்டெஃபமின் நம்ம ஒரு ஈவினிங் போவோமா உருகுளம் போட்டி நிகழ்ச்சியில் நாங்களும் நீங்களுமாக இணைந்திருக்கின்றோம். சரி, எங்களோடு பல நேர்கள் வந்திருக்கிறாங்க. என்னென்ன சொற்களை அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் இந்த இரண்டு ஊர்களில் இருந்தும் என்று நாங்கள் கேட்டு பார்க்கலாம். வணக்கம்.
1: நாங்கள் நலமா இருக்கிறோம் தேவகுமார், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கின்றோம்,
1: மிக்க மகிழ்ச்சி. சரி, நீங்க என்னென்ன சொற்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க?
2: பாட்டி,
1: பாட்டி நாங்க சொல்லிட்டோம்.
2: ஓகே, பால்
0: அதையும் நாங்க சொல்லிட்டோம்.
2: அம்மாகான், பாலன்,
1: பாலன்,
2: கொட்டி, கொட்டி, மட்டி.
0: என்னது
2: மட்டி? கொட்டி,
0: மட்டி. மட்டில வந்து கொல்லன், கலட்டி, மீனம், பாக்கம்.
1: மானா இல்ல,
0: மானா அங்க இருக்கு. மானா நாங்க வேற ஏதாவது ஊர்ல இருந்தா கடன் வேண்டோமா?
2: தேவகுமார்,
0: சரி நீங்க அப்படியே யோசிச்சு திருப்பி வாங்க. நன்றி எங்களோட இணைந்து கொண்டதற்கு.
2: நன்றி. லட்டி போடுவோம், லட்டி போடுவோம்,
0: லட்டி
2: அடி.
0: சரி, ஓ நன்றி, நன்றி. அடுத்த நேரிடம் நாங்கள் செல்ல போன்றோம். வணக்கம்.
3: வணக்கம். எஸ்கே சிங்கம்.
0: எஸ்கே சிங்கம், எப்படி இருக்கீங்க?
3: ஓ அல்ல, சுகம். நீங்கள் எல்லாம் சுகம் தானே?
1: நாங்களும் சுகமா இருக்கிறோம். சரி, நீங்க என்னென்ன சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க?
3: மீன், மீன் என்ன என்னென்ன? மீன்,
1: மீன்,
3: பாகம்,
1: காகம்,
3: பாகம், பாவன,
0: காவன், பாகம், ஆஹா,
3: கட்டி, காணவிட்ட நடினா, கட்டி,
1: கட்டி,
0: கட்டி. சரி, நன்றி, நன்றி. லத்தி அடின்னு சொல்லுவாங்களா, லட்டி அடின்னு சொல்லுவாங்களா? நானே கொஞ்சம் குழம்பு, லத்தி என்னதான் சொல்லுவாங்க, அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சரி, பரவாயில்லை. அடுத்த நேரிடம் நாங்கள் செல்ல போன்றோம். வணக்கம். வந்தவர் போயிட்டார் போல இருக்கு. லத்தி அடி என்ன காணையில? சரி, நீங்களும் தொடர்ச்சியாக அழைக்கலாம். 4164 4040. இதுதான் எங்களுடைய தொலைபேசி இலக்கமாக இருக்கிறது. நாங்கள் மீண்டும் ஒருமுறை அந்த இரண்டு ஊர்களையும் தரப்போன்றோம்.
1: இலங்கையிலிருந்து கொல்லன் கலட்டி, தமிழ்நாட்டிலிருந்து மீனம் பாக்கம்.
4: நெஞ்சினிலே, நெஞ்சினிலே.

0: நேரம் 8:15 ஈஸ்டம் 102 தசமேளோடு இணைந்திருக்கின்றீர்கள். போவோமா ஊர்கோளம் நிகழ்ச்சியில் நாங்கள் தந்திருக்கும் அந்த இரண்டு ஊர்கள் இலங்கையிலிருந்து கொல்லன் கலட்டி, தமிழ்நாட்டிலிருந்து மீனம் பாக்கம்.
1: இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும் அப்படி என்று நாங்கள் கேட்டிருந்தோம். எங்களோடு இன்னொரு நேர் கூட வந்திருக்கின்றார், யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
1: தர்ஷி, எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நலமா இருக்கிறோம். சரி, நீங்க என்ன சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க?
1: நிறைய வச்சிருப்பாங்க இருக்கு. பாலம். சரி, ஒரு ஒரு நேயர் வந்து மூன்று சொற்கள் தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். நன்றி, நன்றி, முயற்சிக்கு நன்றி. நன்றி. நீங்களும் தொடர்ச்சியாக அழைக்கலாம். 4164540 இதுதான் எங்களுடைய தொலைபேசி இலக்கமாக இருக்கின்றது.
0: மூவிங் சேல் பற்றிய அறிவித்தல். 5000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் உள்ள அனைத்து தளபாடங்கள் மற்றும் பொருட்கள் விற்கப்படுகின்றன. பெட்ரூம் செட்கள், சோஃபா செட்கள், டைனிங் செட்கள், மேட்ரஸஸ், சேர், பூஜை மாடம், ஜிம் உபகரணங்கள் போன்றவற்றை வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 4162817128
3: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம். எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன் நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
4: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
3: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
4: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
3: 416-788-24-2426. எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599. நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421.
8: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
9: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462, 416-821-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
10: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

0: என்ன இன்னுமே புது வெள்ளை மலை வரையில நீங்க இந்த பாட்டை போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கலாமே. வர போகுது, நீங்க யோசிக்கிறீங்க
1: வர இப்போதே அதை ஏன் ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்னா
0: அப்படி அந்த அப்படி ஞாபகப்படுத்துறீங்க
1: நெஞ்செல்லாம் முன்னா இருக்குன்ற மாதிரி இருக்கேன். நானே சமர் முடிய போதுன்னு சோகத்துல இருக்கிறேன்.
0: இந்த முடியல இல்லையா இன்னும்?
1: ஆமா, இன்னும் முடியல
0: முடியல. சரி சரி சரி. இந்த நேரத்துல வந்து எங்களோட நேயர் வந்தார். அவர் வந்து இந்த புது வெள்ளை மலை பாட்டை கேட்டுட்டு பயந்து
1: போயிட்டாரோ,
0: இப்ப ஸ்னோ வரப்போறதுக்காக இவங்க இந்த பாட்டை போடுறாங்களோ அப்படின்னு சொல்லி அவர் பயந்து போயிட்டாரோ என்னவோ. சரி, இப்ப வந்து நாங்கள் போவோமா ஊர்கோளம் போட்டு நிகழ்ச்சியில் இரண்டு ஊர்களை கொண்டு வந்திருந்தோம். இப்ப அந்த நேர் வந்து திருப்பி வந்திருக்கிறாரோ என்னவோ தெரியல, யார் வேறு யாரோ நேரோ தெரியல.
1: கொள்ளலாம் இணைந்திருக்கும் நேர், வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
2: ராணி.
0: ராணி, எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் ராணி. அந்த சுருதி என்ன அந்த கடைசியில கொஞ்சம் எழுத்தீங்களே, அத இந்த ராகம் நீங்க?
1: நல்ல விஷயம். சரி, என்ன சொற்களோட வந்திருக்கீங்க?
2: கொடி.
0: கொடி.
2: கல்.
0: கல். கல் ஏற்கனவே வந்து விட்டது. சரி சொல்லுங்க. கல் வந்தோடனே ராணியை காணிலே.
1: சரி
0: சரி, நாங்களும் நிகழ்ச்சியை அதாவது போவோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போன்றோம். இலங்கையிலிருந்து கொள்ளன் கலட்டி, தமிழ்நாட்டிலிருந்து மீனம் பாக்கம். இதுல வந்து நாங்கள் மூன்று சொற்களை உதாரணத்துக்கு உங்களோடு பயந்திருந்தோம். பாட்டி, பால், பாடி. இந்த மூன்று சொற்களை தவிர எங்களுடைய நேர்களும் ஏராளமான சொற்களை எங்களோடு பயந்திருந்தார்கள்.
1: ஆமாம், பாலன், கொட்டி, மீன், பாகம், கட்டி, கனம், கல், கல்பாக்கம், கொடி, பாலம் ஆகிய சொற்கள் பகிர்ந்திருந்தார்கள். இது தவிர்த்து நாங்களும் சில சொற்கள் உங்களுக்காக எடுத்து வைத்திருந்தோம். அதாவது பாகம், கடி, மீட்டி ஆகிய சொற்கள் வந்து உங்களுக்காக நாங்களும் இதில் உருவாக்கி வைத்திருந்தோம்
0: கஷ்டப்பட்டு உருவாக்கி வைத்திருந்தோம். இணைந்து பல சொன்ன அனைத்து நேர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: கனடாவின் கடந்த காலாண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி மத்திய வங்கியின் மதிப்பீட்டை விட அதிகமாக 3.3% எட்டியுள்ளது. 2023 ஆரம்பத்தின் பின்னர் கனேடிய பொருளாதாரம் எதிர்கொண்ட வேகமான வளர்ச்சி இதுவாகும். இவ்வாண்டு ஆரம்பத்தில் கனடாவில் ஏற்பட்ட மந்தநிலை ஒன்றுக்கான சூழல் அகன்று ஆரோக்கியமான பொருளாதார வளர்ச்சி ஏற்படுவதை இந்நிலைமை காண்பிக்கின்றது.
1: அமெரிக்க டிரம்ப் நிர்வாகத்துடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுக்களிலிருந்து வெளியேறிய கனடிய பிரதமர் மார்க் கார்னியின் முடிவு சரியானதே என புதிய ஆபிகஸ் டாரா கருத்து கணிப்பு முடிவுகளில் 71% கனடிய மக்கள் தெரிவித்துள்ளனர். இருதரப்பு பேச்சுக்களை பிரதமர் மார்க் கார்னி கையாளும் விதத்திற்கும் 60% ஆதரவளித்துள்ளனர்.
0: இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் காணாமல் போனோர் குறித்த அலுவலகத்தின் நிகழ்வுக்கு எதிராக போராடிய வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர் சங்கத்தை சேர்ந்த தாய்மார்கள் மீது போலீசார் மேற்கொண்ட அடக்குமுறைகளை சர்வதேச நெருக்கடி குழுவின் தெற்காசிய பிராந்திய ஆய்வாளர் அலன் கீனன் கண்டித்துள்ளார். காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதியை நிலைநாட்டுவதில் அரசாங்கம் அக்கறையுடன் செயற்படவில்லை என்பதை இச்சம்பவம் காட்டுவதாக அவர் விசனம் வெளியிட்டுள்ளார்.
1: தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகிய தொகுதிகளில் இடைத்தேர்தல்கள் நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீக்குமாறு முதலமைச்சர் விஜய் தரப்பு மனு தாக்கல் செய்துள்ளது. குறிப்பாக முதலமைச்சர் விஜய் வென்ற 2வது தொகுதியான திருச்சி கிழக்கில் உள்நோக்கத்துடன் வழக்கு தொடரப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: அறிவித்தல் ஒன்று, திரு சுபையீசன் பூபாலசிங்கம் சுபன் அவர்களின் அமரத்துவ அறிவித்தல். யாழ் வளலாய பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும், கனடா ஸ்காப்ரோவை வதிவிடமாகவும் கொண்ட திரு சுபையீசன் பூபாலசிங்கம் சுபன் அவர்கள் 16/8/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். அன்னார் காலம் சென்ற பூபாலசிங்கம் அன்னலட்சுமி தம்பதிகளின் அன்பு மகனும், காலம் சென்றவர்களான செல்லத்துறை பொன்னம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும், காலம் சென்ற கதிர்காமு நாகம்மா நேசரத்னம் ஆகியோரின் பிராமகனும், காலம் சென்ற ஆசைப்பிள்ளை பொன்னு குமாரசாமி பாக்கியம் ஆகியோரின் அன்பு பேரனும், வத்சலா அவர்களின் பாசமிகு கணவரும், சாய்தா ஸ்ரேயா சாஸ்வத் ஆகியோரின் அன்பு தந்தையும், குகையீசன் சுவேந்தினி தவையீசன் ஆகியோரின் அன்பு சகோதரரும், ஷியாம் ஐசா வைஷ்ணா வருண் ஆகியோரின் அன்பு பெரியப்பாவும், சஞ்ச்னா சனுஷ் ஆகியோரின் அன்பு மாமாவும், தரணிகா கௌசீலன் சிவதர்ஷினி ஆகியோரின் அன்பு மைத்துனரும் ஆவார். அன்னாரின் பூத உடல் August 29, 2026 சனிக்கிழமை மாலை 5 மணி தொடக்கம் 9 மணி வரையிலும், August 30, 2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணி தொடக்கம் 9:30 மணி வரையிலும், 89/11 வூட்பேன் அவென்யூ மாக்கத்தில் அமைந்துள்ள சாப்பல் ரிச் ஃபியூனரல் ஹோம் அண்ட் கிரிமேஷன் சென்டரில் பார்வைக்கு வைக்கப்பட்டு, ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 to 11:30 இடையில் ஈமக்கிரியல் நடைபெற்று, 12/492 வூட்பேன் அவென்யூ கோம்லியில் அமைந்துள்ள ஹைலண்ட் ஹில்ஸ் கிரிமேட்டோரியமில் ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் 12 மணிக்கும் 12:30 இடையில் தகனம் செய்யப்படும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். தொடர்புகளுக்கு குகன் சகோதரன் 6479925842, 6479925842, சுகா சகோதரி 6479967842, 6479967842, ஈசன் சகோதரன் 416219994, 416219994. அது திரு சுபையீசன் பூபாலசிங்கம் சுபன் அவர்களின் அமரத்துவ அறிவித்தல்.
1: நேரம் 8:36. கேட்டுக்கொண்டிருப்பதை ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஒரு ஈவினிங் டொரண்டோவினுடைய காணொலியை பார்த்துவிடலாம். டொரண்டோவில் இப்பொழுது 19 டிகிரி செல்சியஸ் ஆகியிருக்கிறது. உடல்நிலையை பொறுத்தவரை 19 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம் பூப்புனித நீராட்டு விழா கோவில் நகைகள் காசு மாலை பதக்கம் புதிய டிசைன்களில் காப்புகள் நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப் பேர் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ் 4D நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 6 மாக்கம் 905-554-5890.
1: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
2: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: 416-284-7000 Cash Point.
4: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை

0: செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சியோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350. Sayontax.ca.
1: நல்ல பாட்டு, 4 விஷயம். FM 102.7 East FM.ca.

0: நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சக் சாரீஸ், லெஹங்கா ஷோர்ட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354563. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
1: பாட்டுக்கு
2: நாரதன்,
1: வீணைக்கு
2: வாணி,
1: அழகுக்கு
2: முருகன்,
1: சொல்லுக்கு
2: அகத்தியன்,
1: வில்லுக்கு
2: வினோத்குமார்.
1: எனது வினோத்குமாரா?
2: ஆம், வில்ஸ், அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளெண்டிட் சைனா மால், கேனடி மெட்ரோ, ஸ்டீல் சந்திப்பில். அலையுங்கள் 6477665189.
0: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
3: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர் போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
0: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
4: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
5: மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
6: என்ன யோசினை?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடகு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
0: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 8:56 நிமிடமாக இருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருப்பதை ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஒரு இவனிங் நிகழ்ச்சி நிறைவடையும் நேரம் நெருங்கி இருக்கின்றது. நாங்கள் விளமையாக சொல்ல வேண்டிய இரண்டு விடயங்களோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்யப் போகின்றோம். அந்த வகையில் டொராண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 2% அதிகரிக்கப் போகின்றது.
1: அந்த வகையில் காலநிலை பார்த்தோமானால் நள்ளிரவில் 14°C குறைவடைந்து கொள்ள இருக்கின்றது. நாளைய நாள் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24°C முன்னிலை 28°C இருக்கப்போகிறது. முகில் கூட்டம் நிறைந்த நாளாக காணப்படும் அப்படின்ற எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24°C முன்னிலை 30°C இருக்கப்போகிறது. மழைப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகளும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றன.
0: இன்று நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அது மட்டுமல்லாமல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிய அனைத்து நேர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்லும் நாங்கள்
1: சஹானா லிங்கநாதன்
0: மற்றும் உங்கள் அன்பின் அபர்ணா ஏஜே. நன்றி, நேர்களை வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
3: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift matam summer prices kaathirukkindana. Ahmed Thamsi, 437-860-7002.
2: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 647-622-4114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22-கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
5: Your favorite music on your favorite station 102.7.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions. Kiruba Thanabalasingham. 416-298-2777. MortgageSolutions.ca.
4: மௌலிஸ் அண்ட் பிரேமதாசனின் வீனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு. அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி. September 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
8: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்,
2: 416-461-6401.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 Torham Place, பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389. மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903. ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirpor matrum business aarambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures, 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

7.

0: இருக்கு நாலு விஷயம். எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.ca.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
2: உள்ளம் கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
3: செப்டம்பர் 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸின் கோலாகல திறப்பு விழா.
2: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். செப்டம்பர் 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
3: 6475986669.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
5: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை ஃப்ரெஞ்ச் இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல், கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் ஃப்ரெஞ்ச் பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 6476088447.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: நல்ல பாட்டு நாலு விஷயம்.
8: FM 102.7
7: East FM.ca.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
3: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில், வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காபரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
1: சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைண்ட்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 Nagar Avenue, யூனிட் 15, ஸ்காபரோ. 416-841-5301.
4: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, ஸ்காப்ரோ. 416-288-0994. கைரளி டேஸ்ட்.com.
5: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே.
6: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

0: என்றும் இசையுடன் உங்களுடன்
1: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. SCHC Ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134
2: அலங்காரம் செய்து கொள்ளவும் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 மணி வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸ் அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷாட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
3: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Street சந்திப்பில், Yellow Building, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 4168210462 416-826-4162. Some condition apply.
5: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350. சேயோன் டாக்ஸ் .ca.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன் 102.7.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
0: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் Solicitor.
0: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
2: என்ன யோசின
3: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னுதான் யோசிக்கிறேன்.
2: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
4: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
5: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
1: Lakme Home Singh Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Singh 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலியுறையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Singh 416-788-2426.
6: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோத்சவம் August 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி August 29 சனிக்கிழமை மஞ்சம், August 31 திங்கள் உரியடி உற்சவம், September 2 புதன் சப்பரம், September 3 வியாழன் தேர் திருவிழா, September 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, September 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 905-883-9109.
7: நல்ல பாட்டு, 4 விஷயம்.
8: FM 102.7 East FM.ca.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன்ட் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710, 6472682710.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்.
6: என்னது,
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபணி செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599. Subhra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nei. Petrukolvadil siramangalai sandikkireergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal loan processing nei udanukudan email udaga update seiyapadum. Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406. 416-906-5656.
9: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
10: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க.

저희를 통한 광고를 원하시는 분들은 416-824-1212, 416-824-1212로 전화주세요.

நேரம் காலை 9:02, டொரண்டோ 16 டிகிரி செல்சியஸ், 17 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் நேரலை ஒளிபரப்பூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. இப்பொழுதிருந்து 9 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் நேரலை நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கலாம். 24 மணித்தி அளமும் இணைந்திருக்க ஈஸ்ட் எஃப்எம் .ca மற்றும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, தொடர்புகளுக்கு 416-824-1212, மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. ஆகஸ்ட் மாதம் 29 தேதி சனிக்கிழமையின் காலை காற்றிலே இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போகிறது. சூரிய ஒளி முகில் கூட்டம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய காத்திருக்கிறது. காலை சூரிய உதயத்தை பொறுத்தவரையில் 6:37 இடம்பெற்றிருக்கிறது. சூரிய அஸ்தமனம் 7:59 இடம்பெற காத்திருக்கிறது. இப்போது 16 டிகிரி செல்சியஸ், 17 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மலர்ந்திருக்கின்ற இந்த புதிய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபட்டுக் கொள்ளுகின்ற அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும்.

0: நேரம் காலை 9:07, 16°C, 17°C உடன்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதியின் காலை காற்றில் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். 11 மணி வரை வீக்கெண்ட் முடிஞ்சாச்சுடன் இருந்திருக்கலாம்.
1: எஸ்எஃப்எம்எல் வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு. இப்பொழுது நாங்கள் இன்றைய நாளினுடைய சிறப்பம்சங்களை பார்க்க இருக்கின்றோம். ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி வரலாற்றை திரும்பி பார்த்தால் நிறைய விடயங்கள் இடம்பெற்று இருக்கின்றன. குறிப்பாக இந்தியாவினுடைய தேசிய விளையாட்டு தினமாக இன்றைய நாள் இருக்கின்றது. இந்தியாவினுடைய புகழ்பெற்ற ஹாக்கி வீரரான மேஜர் தியான் சந்த் அவருடைய பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இதே நாளில் தேசிய விளையாட்டு தினம் வந்து கொண்டாடப்படுகின்றது. 2026ஆம் ஆண்டில் ஒரு முயற்சியின் மூலம் தினமும் குறைந்தது 1 மணி நேரமாவது விளையாட்டு அல்லது உடற்பயிற்சியில் மக்கள் ஈடுபட வேண்டும் என்பதையும் கூட இந்த திட்டம் ஊக்குவிப்பதும் வந்து ஒரு சிறப்பம்சமாக இருக்கின்றது.
0: இன்றைய நாளில் குறிப்பாக இந்த அனைத்து அணு ஆயுதங்களும் அளிக்கப்படுகின்ற ஒரு நாளாக இருக்கிறது. அதாவது அணு ஆயுதத்துக்கு எதிரான அல்லது அணு ஆயுத பரிசோதனைகளுக்கு எதிரான ஒரு பன்னாட்டு நாளாக இன்றைய நாள் கடைபிடிக்கப்படுகின்றது. 2009ஆம் ஆண்டு டிசம்பரில் இந்த நாள் நிறைவேற்றப்பட்டது. அதிகாரப்பூர்வமாக கசகஸ்தான் நாட்டினுடைய முயற்சி மனிதர்களின் வாழ்க்கை சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் மீது ஏற்படுகின்ற ஆபத்தான விளைவுகளை தடுப்பதற்காக இந்த நாள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது.
1: அதே போல் தெலுங்கு மொழிக்குரிய ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கின்றது. ஏமண்டி எப்படி பாசவா, அதானே தெலுங்கு சஞ்சீவன்,
0: சத்தியமா தெரியாது.
1: ஜிலேபியை பிச்சு போட்டா அது தெலுங்கு இல்லைன்னு நினைக்கிறேன்னா, தெலுங்கு மொழி அறிஞர் கிடுகு வெங்கட ராமமூர்த்தி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நாள் கொண்டாடப்படுகின்றது. மொழியை எளிமையாகவும் பொதுமக்களுக்கு அணுக கூடியதாகவும் மாற்றி அவருடைய பங்களிப்பு நினைவு கூறப்படுகின்றது. தெலுங்கு மொழி மூலத்தில் நிறைய அறிஞர்கள், நிறைய கல்விமான்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய மொழிக்குரியொரு நாளாக இந்த நாள் இருக்கின்றது.
0: இன்றைய நாளில் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். இந்த ஜெமினி வி விண்கலம் வந்து பூமிக்கு திரும்பிக் கொண்ட நாளும் இந்த நாளாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜெமினி திட்டத்தினுடைய நாசாவின் 2வது விண்வெளி கலமாக இது அமையப்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய அமெரிக்காவின் திட்டமாக இருக்கின்ற 61ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டு 66ல் நிறைவு பெற்றுக் கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது.
1: வாகன போக்குவரத்தை பொறுத்தவரையில் பெரும்பாலான பெருந்தெருக்களில் சுமூகமான முறையில் வாகன போக்குவரத்துகள் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றன. படிப்படியாக எங்களுடைய குளிர்காலத்தை நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். கடந்த வாரத்தில் தான் வியாழக்கிழமை 8 மணிக்கு பிறகு சூரிய அஸ்தமனம் இடம்பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இனி வேற படிப்படியாக நாங்கள் இனி 7 மணிக்கு பிறகு வரும், 6 மணிக்கு பிறகு வரும். அதெல்லாம் சகஜம் தானே,
0: என்ன
1: சஞ்சீவர். வாகனங்களை செலுத்தும் பொழுது அவதானமாக செலுத்துங்கள். 401 பகுதி நோத்தியோக்கி அண்மைத்த பகுதி மிக மிக மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. பேவியூவுக்கு முன்னுக்கே ஆரம்பிக்கின்ற இந்த தாமதம் வில்லியம் ஆலன் ரோடு வரையிலும் கூட தொடர்ச்சியாக இருக்கின்றது. ஆகவே வாகனங்களை செலுத்தும் பொழுது பாதுகாப்பாக செலுத்துங்கள். வாகன எரிபொருள் விலையை பொறுத்தவரையில் நேற்றைய தினத்தோடு ஒப்பிடும் பொழுது இன்றைய தினம் 2% எரிபொருள் விலையை அதிகரித்திருக்கின்றது. சராசரியாக ஜிடிஏ பெரும்பாகத்தில் லிட்டர் ஒன்றுக்கு 178.9% உங்களால் எரிபொருளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
0: குறைந்த விலையில் இலக்கம் 1201 மார்க்கம் ரோட்டில் அமைந்திருக்கின்ற ஷெல்லில் 158.9% லிட்டர் ஒன்று விற்பனையாகின்றது.

0: Weekend East FM 102.7 102.7 It's cool.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு அகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973 5899.
2: உங்கள் அனைத்து விதமான மோர்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோர்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோர்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோர்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோர்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 4169973862 அல்லது
3: 76 7││5││8││8││1││6││7││5││4││8││8││1││6││7││5││4││8││8││1││6││7││5││4││8││8││1││6││7││5││4││8││8││1││6││7││5││4││8││8││1││6││7││5││4││8││8││1││6││7││5││4││8││8││1││6││7││5││4││8││8││1││6││7││5││4││8││8││1││6││7││5││4││8││8││1││6││7││5││4││8││8││1││6││7││5││4││8││8││1││6││7││5││4││8││8││1││6││7││5││4││8││8││1││6││7││5││4││8││8││1││6││7││5││4││8││8││1││6││7││5││4││8││8││1││6││7││5││4││8││8（1││6││7││5││4││8││8││1»)
4: என்னது இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜே புரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
5: 4169004599. ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அதுடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன் 4167201184 4167201184.
6: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 4167317044.
7: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7.

0: 9:24 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டு இருக்கின்றது. சிட்டி ஆஃப் ட்ரோனோ பல விடயங்களை ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். அதை நாங்கள் உங்களோடு பகிர இருக்கின்றோம். கட்டட அனுமதி செயல்முறையை வேகப்படுத்த புதிய திட்டம் ஒன்று வர இருக்கின்றது. ட்ரோனோ நகரம் பில்டிங் பெர்மிட் அப்ளிகேஷன் ப்ரீ செக் என்ற ஒரு புதிய வசதியினை நேற்று முன்தினம்தான் அறிமுகப்படுத்தியிருந்தது. அதாவது August 27 இந்த கட்டட அனுமதி விண்ணப்பங்களை முழுமையாக சமர்ப்பிக்கும் முன் அடிப்படை குறைகள் அல்லது பூர்த்தி செய்ய வேண்டிய விடயங்களை முன்கூட்டியே சரிபார்ப்பதற்கு இது உதவும். இதனால் இந்த ரிவ்யூ ப்ரோசஸ் வந்து வேகமாகும் என்று சொல்லி சிட்டி ஆஃப் ட்ரோனோ எதிர்பார்க்கின்றது. இந்த கட்டட அனுமதி அப்படின்னு சொன்னால் சில வேளைகளில் உங்களுக்கு உரிய கட்டடங்களில் நீங்கள் ஏதாவது மாற்றங்களை செய்ய விரும்பக்கூடும். அதை பெருசாக்குவோமா, சின்னனாக்குவோமா, இன்னொரு யூனிட் பின்னுக்கு போடுவோமா, ஏன்னா இப்போ அதுக்கெல்லாம் நிறைய வசதிகள் விட செய்யப்பட்டு இருக்கின்றது. ஆனால் நீங்கள் அனுமதி பெறாமல் செய்ய முடியாது. அந்த ப்ரோசஸ் வந்து கொஞ்சம் டீடியஸாக இருக்குது, பயங்கர நீண்ட ப்ரோசஸாக செயல்முறையாக இருக்கிறது என்பது தான் நிறைய பேருடைய அங்கலாய்ப்பாக இருந்தது. இப்பொழுது அதற்கு ஒரு பதிலாக அதுக்கு முன்னுக்கு இன்னொரு குட்டி ப்ரோசஸ், இந்த ப்ரோசஸ் என்னென்னு சொன்னால் உங்கள்கிட்ட தேவையான எல்லா விடயங்களும் உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி சரிபார்த்து விட்டு நீங்கள் அதை அனுமதி அந்த சமர்ப்பிக்கும் பொழுது வெகு விரைவாக துரிதமாக அந்த செயல்முறையை வந்து தங்களால் செய்ய முடியும் என்பதை சிட்டி ட்ரோனோ சொல்லியிருக்கின்றார்கள். இது ஒரு நல்ல விஷயமும் கூட.
1: இந்த வார இறுதி நாட்களிலும் ட்ரோனோவில் பல்வேறுபட்ட விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சிஎன்ஏ தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த வீக்கெண்டை பொறுத்தவரையில் சிஎன்ஏயில் வந்து அக்வா சூப்பர் கிளப் ஆக இருக்கலாம். இனிய நிகழ்வுகள் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வலிமையான நிகழ்வுகளோடு இதைவிட மெட்ரோ கன்வென்ஷன் சென்டரில் வந்து நேற்றைய நாளில் ஆரம்பமாகி இருக்கின்ற ஃபேன் எக்ஸ்போ 2026 இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. எனவே லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் ஆக இருக்கலாம், ஸ்டார் வார்ஸ் போன்ற முக்கியமான படங்களாக இருக்கலாம், இந்த தொடர்களாக இருக்கலாம், இவற்றினுடைய 25th ஆண்டை கொண்டாடுகின்ற முகமாக இந்த ஃபேன் எக்ஸ்போ கண்காட்சி இடம்பெறுகிறது. தாய் ஃபெஸ்டிவல் ட்ரோனோ இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இது இன்றும் நாளையும் சங்கோஃபார் ஸ்கொயரில் இடம்பெறுகிறது. 11 மணியிலிருந்து 9 மணி வரை நீங்கள் தாய் கலாச்சாரத்தை சார்ந்த உணவுகளாக இருக்கலாம், இசைகள், கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றை பார்த்து மகிழக்கூடியதாக இருக்கும். ட்ரிம்பாங்கோ ட்ரோனோ ஃபெஸ்டிவலும் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வெள்ளிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த நிகழ்வு ட்ரினிடாட் டுபாக்கோ அந்த கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்டு இடம்பெறுகின்ற நிகழ்வாக இந்த மக்களுடைய நிகழ்வாக நேதன் பிலிப் ஸ்கொயரில் இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கெனேடியன் நேஷனல் எக்ஸிபிஷன் ஆக இருக்கின்ற சிஎன்ஏக்கான இந்த வார இறுதி நாட்களிலும் சில வீதிகள் மூடப்படுவதாக ட்ரோனோ அறிவித்திருக்கின்றது.
0: 2026 ட்ரோனோ முனிசிபல் எலெக்ஷனில் 361 வேட்பாளர்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த ஆண்டுக்கான நகராட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலை ட்ரோனோ சிட்டி கிளார்க் உறுதி செய்திருக்கின்றார். மொத்தமாக 361 உறுப்பினர்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள்.
1: என்றும் உங்களோடு பேசிக் கொள்வதற்கான ஊக்கம் தருகின்ற அந்த கூற்று காத்திருக்கிறது. வழக்கமாக நாங்கள் சனி ஞாயிற்றுக்கிழமையின் காலை பொழுதின் வீக்கெண்ட் விடுஞ்சாச்சில் வந்து இந்த நாளுக்குரிய மூட் செட்டிங்காக பல விடயங்களை பேசிக் கொள்வோம். அறிவுரையாக, படித்தவையாக, கேட்டவையாக, பார்த்தவையாக, இப்படி நிறைய விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் வாழ்க்கையினுடைய யதார்த்தங்கள் பற்றி. இன்று நாங்கள் பேசியிருக்கின்ற விடயம் என்ன அப்படி என்று சொல்ல சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பயணிக்கின்ற எல்லா பாதையும் எங்களுடைய இலக்குகளுக்கான பாதை அல்ல. சில பாதைகள் எங்களுக்கான வாழ்வியலின் அமைதியை கற்றுத்தருகின்ற பாதைகளாக இருக்கின்றன. பாதை எது என்பதை நாங்கள் தான் தேர்வு செய்ய வேண்டும். அப்படியான ஒரு விடயத்தை பற்றிதான் உங்களோடு பேச இருக்கின்றோம். வாழ்க்கையில் செல்லுகின்ற ஒவ்வொரு பாதையும் ஒரு இலக்கை நோக்கி செல்ல வேண்டியதில்லை. சில பாதைகள் நம்மை மெதுவாக்க வருகின்றன, சில பாதைகள் நம்மை நம்மிடமே திரும்ப அழைக்கின்றன, அல்லது எங்களை திரும்ப நாங்கள் யார் என்பதை காட்டுகின்ற பாதைகளாக இருக்கின்றன. எதிர்பார்த்த மனிதர்களை இழக்கின்றோம், ஆனால் எதிர்பார்க்காத நம்மையே நாம் கண்டுபிடிக்கின்றோம். சில பயணங்கள் எங்கே முடியும் என்று தெரியாது, ஆனால் பயணத்தின் நடுவில் ஒரு விடயம் புரியும். எல்லாவற்றையும் அடைவதே வாழ்க்கை அல்ல, சிலவற்றை விட்டுவிட்டு அமைதியாக இருப்பதுதான் வாழ்க்கையாக இருக்கின்றது. நதி கடலை அடைய ஓடுகின்றது, ஆனால் அதன் ஒவ்வொரு வளைவும் அதற்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகின்றது.
0: அதுபோல நீங்கள் இப்பொழுது செல்லும் பாதை உங்களை உங்கள் இலக்கிற்கு அழைத்து செல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது உங்களை உங்களுக்கே நெருக்கமாக்கி கொண்டு இருக்கின்றது. அதனால் பாதை தெரியவில்லை என்று பயப்படாதீர்கள். சில நேரங்களில் வாழ்க்கை வந்து இலக்கை மறைத்து வைப்பது நம்மை திசை திருப்புவதற்காக அல்ல, நம்மை ஆழப்படுத்துவதற்காக, இன்னும் எங்களை ஆழமானவர்களாக மாற்றுவதற்காக. ஆகவே நீங்கள் பயணிக்கின்ற பாதை நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்குதுன்றே தெரியலையே என்று சில நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு எதை கற்றுத்தருகிறது என்பதை கொஞ்சம் அவதானியுங்கள். சில நேரத்தில் எங்களை நாங்களே மீட்டுக்கொள்வது, மீண்டு வருவதும் கூட வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய ஒரு தாற்பயம் தான். அந்த அழகான சிந்தனையை தான் உங்களோட நாங்கள் பகிர்ந்திருந்தோம்.
1: எனவே எல்லா பயணங்களும் அங்கே செல்ல வேண்டும் என்று கேட்டுத்தருவதில்லை, சில பயணங்கள் எப்படி அமைதியாக நாம் வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு கேட்டுத்தருகின்றன.

0: பத்து நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.ca All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
1: Ajax Mitsubishi-யின் biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty-யுடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift மற்றும் summer prices காத்திருக்கின்றன. அகமத் தம்சீன், 437-860-7002.
2: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ்.
3: 7965 0707. ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸ் அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719. 437-243-1719.
4: எப்ப பார்த்தாலும் பேக் யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன் நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக் யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
5: என்ன கதை இது, பேக் யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
4: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக் யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியுற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
5: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
4: 416-788-2426.
6: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
7: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
6: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
7: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
4: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.

0: 9:41 இணைந்திருக்கின்றோம். காலை காற்றலை இது வீக்கெண்ட் விடுஞ்சாச்சு இணைந்திருக்கின்றோம். அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் 17 விருதுநகரில் முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்கின்றார். இந்த வருகின்ற செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த நாளன்று மதிய உணவு திட்டத்தை தந்த பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த விருதுநகரில் இந்த திட்டத்தை விரிவாக்க தொடக்க விழாவாக நடத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசு அறிவித்திருக்கின்றது.
1: இந்தியர்கள் பலர் இந்த நேபாள வெள்ளப்பெருக்கில் காணாமல் போயிருக்கின்றார்கள். நேபாளம் திபெத் எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட பேரழிவு வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் 100 உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்திய வெளியுறவுத்துறையினுடைய தகவலின்படி 320 இந்தியர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுமார் 100 பேர் இன்னும் காணாமல் போயிருக்கலாம் என்ற கவலை நிலவுகின்றது. மீட்பு மற்றும் அடையாளம் காணும் பணிகளில் இந்திய நிபுணர்களும் உதவி வருகின்றார்கள்.
0: தமிழ்நாடு சட்டமன்றம் இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது சிறப்பாக செயல்படுவதாக ப. சிதம்பரம் குறிப்பிட்டிருக்கின்றார். முன்னாள் மத்திய மந்திரியும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான சிதம்பரம் ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியின் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார்.
1: பிரதமர் மோடி மத்திய ஆசிய பயணம் ஒன்றினை மேற்கொள்கின்றார். நரேந்திர மோடி இன்று உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் பயணத்தை தொடங்கியிருக்கின்றார். பிஷ்கேக்கில் நடைபெறும் SCO உச்சிமாநாட்டில் கலந்து கொண்டு பாதுகாப்பு, வர்த்தகம், இணைப்பு மற்றும் தீவிரவாத எதிர்ப்பு உள்ளிட்ட விஷயங்களை பற்றி ஆலோசிக்க இருக்கின்றார்.
0: இதேவேளை இந்த நேபாளத்தில் மகாராஷ்டிரத்தைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 404 பேரில் 338 பேர் பாதுகாப்பாக இருப்பதாக மாநில அரசு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. திபெத்தின் வெண்டி நதியில் உருவான பெரும் வெள்ளம் நேபாளத்தில் உள்ள போடோ கோஷி நதி வழியாக மத்திய மாவட்டங்களுக்குள் புகுந்து பேரழிவை விளைவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த 404 பேர் 338 பேருடன் அதிகாரிகள் தொடர்பு கொண்டு பேசியிருப்பதாகவும் இவர்களில் 37 பேர் இந்தியாவுக்கு அழைத்து பெறப்படுவதாகவும் மாநில அரசு குறிப்பிட்டிருக்கின்றது.
1: இசெஃபமோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடுஞ்சாச்சு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இந்தியா செய்திகளை உங்களோடு நாங்கள் பகிர்ந்திருந்தோம்.

0: சுயம் சில்க்ஸ் இன்றும் நாளையும் வழங்கும் மெகா சேல். $395 பெறுமதியிலான காஞ்சிபுரம் சாரிகள் $250, 3 காட்டன் சாரி $100, $135 பெறுமதியிலான செமி சில்க் $50, $95 பெறுமதியிலான ஷல்வார் $50, கிட்ஸ் குர்த்தா ஸ்டார்டிங் ஃப்ரம் $20, கிட்ஸ் வேர்ட்டி செட் $35, மென் வேர்ட்டி செட் $75, சாரம் $5, நைட்டி $10, பிரீத்தி ப்ளூ லீஃப் கிரைண்டர் $150, மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் யூனிட் 114 114 அமைந்துள்ள சுயம் சில்க்ஸ் வழங்கும் மெகா சேல். 416-500-3839
1: இலங்கை தொடர்பான செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். தென்னிந்திய திருச்சபை யாழ்ப்பாண அதீனத்தின் பிரதி தலைவர் மீதான தாக்குதலுக்கு தமிழக எம்எல்ஏ சமூகம் செனட் மகாசபையிடம் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தென்னிந்திய திருச்சபை யாழ்ப்பாண அதீனத்தின் பிரதி தலைவர் போதகர் வடக்கத்துக்குரிய ஆண்டனி செபஸ்டியன் மீது நேற்று வெள்ளிக்கிழமை தாக்குதல் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதல் குறித்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தாக்குதலுக்குள்ளான போதின் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக அவர் இப்பொழுது யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது.
0: வெளிநாட்டு மற்றும் உள்ளூர் முதலீடுகளுக்கான அனுமதிகளை விரைவுபடுத்த நேஷனல் பிசினஸ் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் ஒன்றை ஜனாதிபதி செயலகத்தின் கீழ் அமைக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கின்றது. அரசு அலுவலகங்களில் ஏற்படும் தாமதங்கள் மற்றும் சிக்கல்களை குறைப்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கின்றது. அதேபோல் இலங்கை அரசு பத்திரங்களில் வெளிநாட்டு முதலீடு அதிகரிப்பு அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. August 21 முடிந்த வாரத்தில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கிட்டத்தட்ட 25.5 அமெரிக்க மில்லியன் டாலர்கள் மதிப்பிலான இலங்கை ரூபாய் அரசு பத்திரங்களை வாங்கியிருக்கின்றார்கள். ஜூன் மாதத்திலிருந்து தொடர்ச்சியாக 10 வாரங்களாக வெளிநாட்டு முதலீடு அதிகரித்து வருவது பொருளாதார நம்பிக்கைக்கு சாதகமான அறிகுறியாகவும் பார்க்கப்படுகின்றது.
1: வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சர்வதேச தினத்தினை முன்னிட்டு வடக்கு கிழக்கு இணைந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தினால் யாழ்ப்பாணத்தில் நீதிக்கான நீள் பயணம் எனும் சர்வதேச மாநாடு நடைபெற இருக்கின்றது. நாளைய நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு தந்தை செல்வா கலையரங்கில் இந்த மாநாடு இடம்பெற இருக்கின்றது. இந்த மாநாட்டுக்கு முன்னதாக உலகத் தமிழர்ச்சி மாநாட்டில் படுகொலையானவர்களின் நினைவு தூபியில் அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்று அங்கிருந்து பேரணியாக தந்தை செல்வா கலையரங்கிற்கு வருகை தந்து மாநாடு நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது.
0: உலகில வந்து பரபரப்பான துறைமுகங்களில் கொழும்பு 20வது இடத்தினை பெற்றிருக்கின்றது. மிகவும் முக்கியமான கண்டெய்னர் போர்ட்ஸ் பட்டியலில் 20வது இடத்திற்கு முன்னேறி இருக்கின்றது. இலங்கையின் லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் கடல் வர்த்தக துறைக்கு குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாக இது பார்க்கப்படுகின்றது.
1: இதுவரை இலங்கையில் மக்களில் கிட்டத்தட்ட 55.7% பன்முக அச்சுறுத்தலுக்குள்ளாகி இருப்பதாக ஐநா ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையின் மொத்த மக்கள் தொகையில் 55.7% கல்வி, சுகாதாரம், கடன், சுமை மற்றும் வாழ்க்கை தரம் ஆகிய துறைகளின் கீழ் பன்முக அச்சுறுத்தலுக்குள்ளாகி இருப்பதாக ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டத்தின் பன்முக அச்சுறுத்தல் சுட்டன் அறிக்கை தெரிவித்திருக்கின்றது.
0: இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் முடிஞ்சாட்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. 11 மணி வரையில் உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம்.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. Ajax Nissan and Infiniti இல் சர்விங்ஸ் ஈவென்ட் 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
1: சன்ஃப்ளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃப்ளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4372632394 4162899993.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக

0: 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
1: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர். 416-821-0462-416-216-2124-0462-4 Some condition apply.
2: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
1: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
1: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரிஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
1: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
3: MJS Gold House.
4: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
3: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
4: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS. 416-299-1630.
3: MJS Gold House.
4: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.

0: ஆகஸ்ட் மாதம் 29 தேதி சனிக்கிழமை நேரம் காலை 10:04 நிமிடம் இன்னும் ஒரு புதிய மனத்தை அழைத்துக்கொண்டிருக்கின்றோம். காற்றலே இல்லை பொழுது ஈஸ்டஃபம் தமிழின் காலை காற்றலையினுடைய வீக்கெண்ட் விடுஞ்சாச்சூர் இணைந்திருக்கின்றீர்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டஃபம் தமிழ் என்ற பக்கத்தினூடாக எங்களை பின்தொடரலாம். யூடியூப்பில் ஈஸ்டஃபம் 102.7 தொடர்புகளுக்கு 416-8241-2212 மின்னஞ்சல் ஈஸ்டஃபம் 102.7@gmail.com.
1: உங்கள் இஸ்டெஃபமில் இரவு 9 வரையில் தமிழ் நேரலை ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்டு மகளை இருக்கின்றீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரையில் 17 டிகிரி செல்சியஸில் ட்ரோனோ 19 உணர்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் யாரும் பதறாதீங்க, என்று அதிகூடிய வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸ் இருக்கப்போகுது. இப்போ நான் சொல்கிற விஷயத்தை கேட்டு லைட்டாக நீங்கள் பதறலாம். ஏன்னா இனி மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. நாளை மற்றும் நாளைக்கு பிறகு வர தொடர்ச்சியாக வருகின்ற வார நாட்களும் கூட புதன்கிழமை வரையிலும் மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் இப்போதைக்கு தென்படுகின்றன. வாகன எரிபொருள் விலையை பொறுத்தவரையில் நேற்றைய தினத்தோடு ஒப்பிடும்பொழுது 2% அதிகரித்திருந்தது என்று சொல்லியிருந்தோம். அதே போல் நாளை 4% வாகன எரிபொருளின் விலை அதிகரிக்க இருக்கின்றது.
0: இடைவேளை வாகன போக்குவரத்தினை பொறுத்தவரையில் நீல்சன் அண்ட் 401 சந்திப்பில் ஒரு வாகன விபத்து ஒன்று பதிவாகி இருக்கின்றது. மார்க்கத்தில் இருந்து ஆரம்பிக்கின்ற தாமதமானது வார்டன் வரையிலும் தொடர்கின்றது. ஈஸ்ட் பவுண்டை பொறுத்தவரையில் அதே நேரம் வெஸ்ட் பவுண்டை பொறுத்தவரையில் லெஸ்லிக்கும் பேபியூக்கும் பேத்திஸ்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தாமதங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பேபியூக்கும் லெஸ்லிக்கும் இடையிலும் ஒரு வாகன விபத்து ஒன்று பதிவாகி இருக்கின்றது. டிவிபியினுடைய சவுத் பவுண்டை பொறுத்தவரையில் ஃபிஞ்சில் இருந்து ஆரம்பிக்கின்ற தாமதம் ப்ளோர் வரையிலும் தொடர்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் கார்டினர் எக்ஸ்பிரஸ்வே பொறுத்தவரையில் ஸ்பெரினாவில் இருந்து ஆரம்பிக்கும் தாமதமானது குறிப்பாக ஜெயின் ஸ்ட்ரீட் வரையிலும் தொடர்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது.
1: இன்றைக்கும் உங்களுக்காக ஒரு அழகான சிந்தனையை நாங்கள் எடுத்து வந்திருக்கின்றோம். அமைதியை கற்றுத்தருகின்றது சில பாதைகள், இதுதான் எங்களுடைய சிந்தனையாக இருக்கின்றது. சில பாதைகள் வந்து நீங்கள் எங்கே போகணுமோ அந்த டெஸ்டினேஷன் அல்லது இலக்கை வந்து உங்களுக்கு காட்டாது, உங்களுக்காக ஒரு அமைதியை கற்றுத்தரும். நாம் வாழ்க்கையில் செல்லும் ஒவ்வொரு பாதையும் ஒரு இலக்கை நோக்கி செல்ல வேண்டியது கிடையாது. சில பாதைகள் எங்களை வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு, மெதுவாக்குறதுக்கு வருகின்றன. சில பாதைகள் உங்களை உங்களுக்கே திருப்பி தருகின்றன. திரும்பவும் நீங்கள் முன்னுக்கு எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருக்கணும். உங்களுடைய பர்சனாலிட்டிஸ் நேரம் துளைச்சிருப்பீங்க. உங்களுக்கு பிடித்த விடயங்கள், பிடிக்காத விடயங்கள் எல்லாவற்றையும் கூட மறந்துருப்பீங்க. இவை எல்லாவற்றையுமே மீள உங்களுக்கு அழைக்கின்ற பாதைகளாக இருக்கும். சில பாதைகளில் நாம் எதிர்பார்த்த மனிதர்களை இழக்கின்றோம், ஆனால் எதிர்பார்க்காத நம்மை நாங்கள் கண்டுபிடிக்கின்றோம். சில பயணங்கள் எங்கே முடியும் என்று தெரியாது, ஆனால் பயணத்தின் நடுவில் ஒரு விடயம் வந்து எங்களுக்கு விளங்கும். எல்லாவற்றையும் அடைவது வாழ்க்கை கிடையாது. சிலவற்றை விட்டுவிட்டு அமைதியாக இருப்பதும் கூட ஒரு வாழ்க்கை தான். இந்த சிந்தனையைத்தான் உங்களோடு நாங்கள் பகிர்ந்திருந்தோம்.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
2: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோகுமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோகுமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX டூ வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அத்துடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998 6478334998.
6: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ரொசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656
7: Ideal Dreams Entertainment.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM 102.7.

0: பத்து மணி 19 நிமிடம், 20 டிகிரி செல்சியஸ், 23 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.
1: தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் செகண்ட் அனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்டு கோயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் அன்பளிப்பாக பெறுங்கள். ஒருவரட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கொடி ஓடர்களுக்கு செய்கூலி சேதாரமில்லை. அத்துடன் கோல்டு கோயின் அன்பளிப்பு. இப்போது 2500க்கு மேல் நகை வாங்கும் பொழுது ஆடி 2026 A3 காரினை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கம் அண்ட் ஸ்டீஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-900-4599, 416-900-4599.
0: இந்த நேபாள வெள்ளப்பெருக்கில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது இப்போது 600 தாண்டுவதாக உலக ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. இதில் காணாமல் போயிருக்கின்றவர்களுடைய எண்ணிக்கை 3000 தாண்டலாம் என்று சொல்லப்படுகின்றது. நேபாளத்துக்கும் சீனாவுக்கும் இடைப்பட்ட இந்த எல்லை பகுதியில் தான் அதிகமானவர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லப்படுகிறது. அதே நேரம் இந்த வார இறுதி நாட்களில் வந்து அதிகம் மழை பெய்வதற்குரிய சாத்தியக்கூறுகளும் இருப்பதனால் இந்த மீட்பு பணிகளில் வந்து அசௌகரியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக, முழுமைப்படுத்தப்படாத ஒரு நிலை காணப்பட போகின்றது என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் வந்து இதில் தொடர்ந்து மீட்பு பணிகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சீனாவினுடைய அரச ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. இந்த போர்டரை பொறுத்தவரையில் வந்து இப்பொழுது அடிப்படை வசதிகள் என்பது தேவைப்படுவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் வந்து இந்த இடத்தை பொறுத்தவரையில் தொடர்ந்து மழை பெய்வதனால் வந்து சிரமமான ஒரு விடயமாக இருக்கப் போகின்றது. இனியவர்கள் காணாமல் போயிருப்பவர்களை அடையாளப்படுத்துகின்ற விடயம் என்பதும் சிரமமாக இருக்கப் போகின்றது அப்படி என்று சொல்லியும் சீனா குறிப்பிட்டிருக்கின்றது.
1: இந்த போதே கோஷி வெள்ள பேரழிவில் உலகில் உள்ள பல நாடுகளில் இருந்தும் மக்கள் யாத்திரை மாதிரி போவதும் கூட வழமை. அந்த வகையில் தான் கனடாவில் இருந்தும் கூட நிறைய பேர் போயிருந்தார்கள். இப்பொழுதும் பெற்றோர் அங்கு சென்று விட்டார்கள் என்று அவர்களுடைய குழந்தைகள் பிள்ளைகள் இங்கே வருந்திக் கொண்டிருக்கும் காணொலிகளை கூட பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த நேபாளம் திபெத் எல்லை பகுதியில் பனிப்பாறை சரிவு காரணமாகத்தான் இந்த வெள்ளம் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். 2400 மேற்பட்டோர் இன்னும் கணக்கில் வரவில்லை. தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற இந்த நேரத்தில் மீட்பு மற்றும் மறுகட்டமைப்புக்கு $1 பில்லியன் தேவைப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பேரழிவால் சேதமடைந்த சாலைகள், பாலங்கள், குடியிருப்புகள் மற்றும் நீர்மின் திட்டங்களை மீண்டும் கட்டியெழுப்ப கிட்டத்தட்ட 4-5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படலாம் என நேபாளத்தினுடைய நிதியமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இது அந்நாட்டின் பொருளாதாரத்தில் சுமார் 10% அளவுக்கு சமமான தொகை என்பதும் குறிப்பிடத்தக்கது.
0: இதேவேளை இந்த பொரோகோஷி ஆற்றில் மீண்டும் சேர் மட்டம், நீர்மட்டம் உயர்ந்திருப்பதனால் மீண்டும் ஒரு வெள்ளம் ஏற்படலாம் அப்படி என்று சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. திரிசூலி பகுதியில் இருக்கின்ற மக்கள் மற்றும் பொரோகோஷி பகுதியில் இருக்கின்ற மக்கள், மீட்பு பணியாளர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று சொல்லியும் இன்றைய நாளில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது.
1: வெள்ளத்தால் இடம்பெயர்ந்த மக்களுக்கான முகாம்களில் மருந்துகள், குடிநீர், எரிபொருள் மற்றும் சுகாதார வசதிகள் குறைந்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக தொடர்ந்து மருந்து எடுத்துக் கொள்ள வேண்டிய நோயாளிகள் பெரும் சிரமத்தை எதிர்கொள்வதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன.
0: எக்குவாடரில் ஊழல் வழக்கில் தண்டனை பெறுகின்ற 3வது முன்னாள் அதிபராக லெனின் மெரோனோ அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். 5 ஆண்டுகள் இப்பொழுது வரைக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சீன நிறுவனத்திடம் நீர்மின் நிலையம் கட்டும் ஒப்பந்தத்தை பெற்றுத் தருவதாக லஞ்சம் பெற்றுள்ளார் என்று அவர் மீது வழக்கு போடப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற ரீதியில் எக்குவாடர் முன்னாள் அதிபர் லெனின் மெரோனோவுக்கு இப்பொழுது 5 ஆண்டுகால தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது.
1: நார்வேயிலும் கூட புதிய மன்னர் ஒருவர் இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கின்றார். புதிய மன்னராக மறைந்த மன்னர் ஹரால்டினுடைய மகன் ஹக்கோன் மகுடம் சூடியிருக்கின்றார். 89 வயதில் ஹரால்ட் மன்னர் காலமானதை தொடர்ந்து 35 ஆண்டுகளாக அவர் நோர்வேயை ஆண்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து இந்த மாற்றம் இப்பொழுது வந்திருக்கின்றது.
0: 10:22.

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323, 416-779-2323.
2: Wow, அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினிக்
5: உதவுதல். 6475221775, 647-522-1775, KMBusiness.ca.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
6: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham,
6: 416-461-6401.
7: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2000.
8: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. SCHC Ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 எண்ணிற்கு அழையுங்கள்.
9: நல்ல பாட்டு, நல்ல விஷயம், FM 102.7 East FM.ca.

0: 10:38 கொண்டிருக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக ஈரான் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஈரானிடம் கேட்டுதான் அதை சொல்ல வேண்டும்.
1: ஹோர்முஸ் நீரிணைய முதல் கேளுங்க, ஏன்னா அதுவே ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்குது.
0: கட்டாரினுடைய பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தனியா வியாழக்கிழமை அன்று தெஹ்ரானுக்கு நேரில் சென்று மூத்த ஈரானிய தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். சர்வதேச சட்டத்துக்கு உட்பட்டு ஹோர்முஸ் நீரிணை கப்பல் போக்குவரத்து சுதந்திரத்தை மதிக்குமாறு ஈரானிய அதிகாரிகளிடம் அவர் வேண்டுகோள் விடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே முன்மொழியப்பட்டிருக்கின்ற இந்த புதிய கப்பல் போக்குவரத்து வழித்தடம் தொடர்பாக ஈரான் ஓமானுடன் ஒரு உடன்பாட்டினையும் எட்டியிருக்கிறது. ஈரான் தரப்பில் முன்வைக்கப்படுகின்ற முக்கிய கோரிக்கைகளில் இந்த ஈரானிய துறைமுகங்களை சுற்றியிருக்கின்ற அமெரிக்க கடற்படை முற்றுமுறையாக அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லியும் ஈரான் மீது பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது இந்த விடயங்கள் அமையும் பட்சத்தில் இந்த கால்வாய் வழியாக போக்குவரத்து இயங்கும் அப்படி என்று சொல்லியும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது.
1: கனடா தொடர்பான செய்திகள் குழு குழுண்டு காலுக்கு இருக்கிற மாதிரி செய்திகளை சொல்லுவோம். என்ன சஞ்சீவன், பக்கத்து நாட்டால பாரிய பிரச்சனை. ஏற்கனவே நாங்க ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கும் பொழுது அவங்க வேற உளைச்சல் அதிகரிக்கிறாங்க. கனடா பொருளாதாரம் எதிர்பார்த்ததை விட வலுவாக வளர்ந்திருக்கின்றது. 2026 காலாண்டில் கனடாவின் ஜிடிபி ஆண்டு கணக்கில் 3.3% வளர்ந்திருக்கின்றது. 2023 பிறகு வேகமான வளர்ச்சிகளில் ஒன்று. ஏற்றுமதி, நுகர்வோர் செலவு மற்றும் பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகியவை வளர்ச்சிக்கு உதவியிருக்கின்றன. இதனால் கனடா டெக்னிக்கல் ரிசெஷனுக்கு செல்லும் அபாயம் தற்போதைக்கு தவிர்க்கப்பட்டு இருக்கு. அப்பாடான்னு எங்களை இருக்க வைக்க முடியாம மறுபடியும் கனடா யுஎஸ்ஏ டேரிஃப் மோதல் மீண்டும் பெரிய ஒரு கவலையை உருவாக்கி இருக்கின்றது. கிட்டத்தட்ட அமெரிக்கா 20 பில்லியன் யுஎஸ் டாலர்கள் மதிப்புள்ள சில கனேடிய பொருட்களுக்கு 50% டேரிஃப் விதித்ததை தொடர்ந்து கனடாவும் அதே அளவிலான அமெரிக்க பொருட்கள் பதிலடி டேரிஃப் அறிவித்திருக்கின்றது. கனடாவின் புதிய டேரிஃப் வந்து செப்டம்பர் 8 முதல் அமலுக்கு வர இருக்கின்றன. ஸ்டீல், அலுமினியம், பர்னிச்சர், ஃபுட் ப்ராடக்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்கள் இதில் இருக்கின்றன. அதேபோல கனேடிய கார்கள் மீதும் 50% டேரிஃப் வரலாம் என்ற ட்ரம்பினுடைய எச்சரிக்கையை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் அது சொன்னதை தொடர்ந்து கனடாவில் தயாரிக்கப்படுகின்ற கார்ஸ், ட்ரக்ஸ் மற்றும் ஆட்டோ பார்ட்ஸ் மீது 50% டேரிஃப் ஜனவரி 1, 2027 முதல் விதிக்கப் போவதாகவும் எச்சரித்திருக்கின்றார். இது நடந்தால் ஒன்டாரியோவினுடைய ஆட்டோ செக்டர் குறிப்பிடத்தக்க தாக்கத்தினை எதிர்கொள்ளும். அதோடு கனடா எதிர்கால ட்ரேட் டீல் ஒன்று நடந்தாலும் கனேடியன் ஆட்டோ இண்டஸ்ட்ரி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றது. பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்கணும்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவின்
5: வழிகாட்டுதல், ஸ்ரீலங்கன் டூவல் சிட்டிசன்ஷிப் பெற உதவுதல். கே எம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ், 6475221775, 6475-5222-1775. KMBusiness.ca.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
6: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham,
6: 416-461-6401.
7: ஸ்கார்பரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 மில்ன அவென்யூ, ஸ்கார்பரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன், 416-284-9800.
8: எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 10:49:20°C 23° C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க அபர்ணா மற்றும் சுரேகா. காலை பொழுதின் வீக்கெண்ட் முடிஞ்சாச்சிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: வாகினி சிவபாத சுந்தரம்,
0: என்னுடன் செல்வேந்திரன் சஞ்சீவன். இனிமையான வணக்கம் நேர்களே.
1: வணக்கம் நேர்களே.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சுவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472939 5899.

0: மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ் ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ரீஃபைனான்ஸ் ரினியூவல் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட் கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சிப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. SCHC Ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
3: என்ன யோசனை?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.

0: என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.
1: வாழ்க்கையில எல்லாம் பிரச்சனை, எங்க திரும்பினாலும் பிரச்சனை, இத போட்டாலும் பிரச்சனை, ரோட்ல போனா டிராபிக் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தா இந்த பில்லுல பாத்து பிரச்சனை, வேலைக்கு போனா
2: ஒவ்வொரு
1: சனிக்கிழமையும் காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை
3: நம்பிக்கை தரும் நல்ல விடயங்களோடும் உற்சாகமான பாடல்களோடும் உங்கள் மூளையை சுறுசுறுப்பாக்கும் கேள்விகளோடும்
1: வானம் நமதே.
3: வானம் நமதே.
1: வானம் நமதே.
4: நன்றி சஞ்சீவன், நன்றி பாலினி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம் சுரேகா.
5: வணக்கம் அபர்ணா, எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
4: சரி, இன்று சனிக்கிழமை காலை வேளை ஏதாவது 2-3 கருத்து சொல்ல போறீங்களா சுரேகா?
5: இல்ல, சனிக்கிழமை காலையில அப்படின்னு சொன்னாலே சோர்வா இருக்கிறவங்கள தட்டி எழுப்பி உற்சாகமான கருத்துக்கள் சொல்றதுதான் நம்மட வானம் நமதே.
4: அந்த எழுப்பி அண்டத்திலேயே வந்து எல்லாருமே எழுந்திருப்பாங்க. சரி, இப்பொழுது முதல் 1 மணி வரை வீக்கெண்ட் ஈஸ்டர் ஃபேமில் வானம் நமதே நிகழ்ச்சியை நீங்கள் கேட்கலாம். உலகத்துல வந்து ஆங்காங்கே நல்ல விடயங்கள் கூட இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன.
5: இவ்வளவோ பிழையான விடயங்கள் நடந்தாலும் கூட ஆங்காங்கே நல்ல விடயங்கள் நடக்குது. அதை நாங்க தேடி பிடிச்சு கசக்கி புளிந்து நேர்களுக்கு கொடுக்கறதுதான் எங்கட வேலை.
4: சரி, அந்த வேலையை வந்து நாங்கள் 1 மணி வரை இன்றைய நாளும் செய்ய இருக்கின்றோம். இன்றும் கூட நீங்கள் தொடர்ச்சியாக 1 மணி வரை வீக்கெண்ட் ஈஸ்டர் ஃபேமில் வானம் நமதே நிகழ்ச்சியை கேட்டு மகிழலாம்.
5: நீங்கள் ஈஸ்டர் உலகத்தில் எங்க இருந்தாலுமே எங்கட நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கற்று ரசிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்டர் தமிழ், யூடியூப் ஊடாக ஈஸ்டர் 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 4168241212, ஈஸ்டர் 102.7@gmail.com ஊடாகவும் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
4: டொராண்டோவினுடைய காலநிலையை பொறுத்தவரை தற்பொழுது 18 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. உடல்நிலையை பொறுத்தவரை 18 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நாளைய நாள் மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றது அப்படி என்றும் சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்திருக்கின்றது. பாத்தீங்கன்னா நாளைய நாள் 2.4 மில்லிமீட்டர் வரையிலான மழைப்பொழிவும், அதேபோன்று திங்கட்கிழமையை பொறுத்தவரை 5.10 மில்லிமீட்டர் வரையிலான மழைப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்திருக்கின்றது. இப்பொழுது எரிபொருளின் விலையை பொறுத்தவரை டொராண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 4% அதிகரிக்கப் போகின்றது. நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க ஒழிக்கின்றது உயிரே திரைப்பட பாடல்.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 eastfm.ca
1: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426 Property வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
2: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
3: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக். பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4080 4164648.
4: Commercial and construction financing specialist Anthony T. Ponraja.
5: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
4: Business vaithirpor matrum business aarambipporukana business loan and business line of credit.
6: 10% down udan commercial mortgage.
4: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja. Commerce Ventures 416-457-0651.
6: 416-457-0651. Some conditions may apply.
7: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
8: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
9: Scarboroughவில் சரவண பவன். மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறது சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
2: நல்ல பாட்டு நாலு விஷயம்
0: FM 102.7 East FM.ca.

0: நேரம் காலை 11:24. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் வானம் நம்பி நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்களை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நிகழ்ச்சியா தான் வானம் நம்பி இருக்கிறது. என்ன சொல்லிக்கா?
1: நிச்சயமாக
0: சொல்லுங்க.
1: இல்ல இப்ப என்னண்டா, இப்ப நாங்க ஒரு கதை சொல்ல போறோம், அதை கேட்டு ஆஹா இப்படி எல்லாம் நடக்குது தானே உலகத்துல அப்படின்னு சொல்லி நினைக்க போறாங்க அப்படின்னு தான் சொல்ல வந்தேன்.
0: சொல்ல வந்தீங்க, அப்ப நாங்க டக்கு கதையே சொல்லிடுவோம். இது என்ன சம்பவம் அப்படி என்றால், இது யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல தான் இடம்பெற்றிருக்கின்றது. வயோமிங் பிட்சா ரெஸ்டாரண்ட் ஒன்றில் 18 பாக்ஸஸ் பிட்சா ஆர்டர் ஒன்று கிடைத்திருக்கிறது. இது சுமார் $300 பெருமதியான பிட்சாவுக்கான ஆர்டராக இருந்திருக்கின்றது. இந்த ஆர்டர் கிடைத்ததும் அங்கு இருக்கின்ற ஊழியர்கள் அதை தயார் செய்துவிட்டு அதை ஆர்டர் செய்தவர் வருவார் வருவார் அப்படி என்று காத்துக்கொண்டே இருந்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அன்றைய நாள் இந்த பிட்சா ரெஸ்டாரண்ட் வந்து அன்று வழக்கத்திற்கு மாறாக பரபரப்பாக இருந்திருக்கிறது. அந்த நேரம் தான் ஒரு ஃபோன் கால் அழைப்பு வந்திருக்கிறது. அதில் 18 பிட்சாக்களுக்கான ஆர்டர் கூட செய்யப்பட்டிருக்கின்றது. 40 நிமிடங்களில் அந்த 18 பாக்ஸஸ் பிட்சாவையும் அவர்கள் தயார்படுத்தி ரெடியாக வைத்திருந்திருக்கிறார்கள். ஆனால் ஏற்கனவே தாங்கள் மிகவும் பிஸியாக இருக்கின்றோம், 2 மணி நேரம் வரை இதை தயார்படுத்த நேரம் தேவைப்படும் அப்படி என்று சொல்லியும், இது ஒரு பெரிய ஆர்டர் தானே, ஆனப்படியால் 40 நிமிடங்களிலேயே அதை தயார்படுத்தி வைத்து காத்து கொண்டிருந்திருக்கிறார்கள். ஆனால் பல மணி நேரமாகியும் அதை ஆர்டர் செய்தவர் அதை எடுத்து செல்வதற்கு வரவில்லை. வெயிட் பண்ணியிருக்கிறாங்க, பார்த்துருக்குறாங்க, என்னடா இவ்வளவு நேரமாகியும் இன்னும் வரையிலேயே, அதுவும் வர $300 என்ன அந்த பிட்சாவினுடைய பெருமதி.
1: அதை விடையும் அந்த கடை வந்து ஒரு சின்ன கடையும்
0: அன்றைய நாள் மிகவும் பரபரப்பாக பிஸியாக இருந்திருக்கிறது. உடனே உரிமையாளர் என்ன செய்திருக்கிறார் அப்படி என்றால், அந்த வந்த தொலைபேசி அழைப்பந்த நம்பர் இருக்கு தானே, அதுக்கு கால் பண்ணியிருக்கிறார். அப்பொழுதுதான் அவருக்கு புரிந்திருக்கிறது அது ஒரு பிராங்க் கால் அப்படி என்று.
1: அதோடு அவர் வந்து ஒரு ஒரு இரிட்டேட்டிங் ஆகிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அவருக்கு வந்து ஒரு வெறுப்புத்தன்மை ஒன்று தோண்டிட்டு, என்னடா ஒரு சின்ன கடை 18 பீட்சா, அது கிட்டத்தட்ட $300 பெருமதியானது, நான் ஏமாந்து பட்டுட்டனோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு கொண்டிருக்கும் போது, அந்த எல்லா வேலை செய்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு குழுவாக வந்து இதை என்ன செய்யலாம், ஏன்னா அந்த 18 பீட்சாவும் வைத்து கொண்டிருக்கிற அளவுக்கு கூட அந்த பீட்சா கடையில் இடம் இல்லை. அப்போ அப்படி யோசிச்சு கொண்டிருக்கும் போது ஏதாவது பிரயோசனப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த குழுவில் இருந்த ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், இதை ஏன் நாம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு டொனேட் பண்ணக்கூடாது,
0: ஏதாவது பிரயோசனமா நாங்கள் செய்யலாம் தானே அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியர் வந்து இந்த ஐடியா வந்து
1: சொல்லி இருக்கிறார். அப்படி சொல்லும் போது அதுக்குள்ள ஒரு சின்ன சிக்கல் வந்திருக்கு, இந்த 18 பீட்சாவையும் எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு கூட சிக்கல்கள் வந்திருக்கு. அப்படி இருந்தாலும் அந்த டைம்ல வந்து இது ஒரு 2.5 வருடமா வந்து வேலை செய்த ஒரு முன்னாள் ஒரு ஊழியர் வந்து உடனே அதுல தெய்வ மாதிரி வந்து சொல்லியிருக்கிற, நான் கொண்டு போய் கொடுக்கிறேன் அந்த ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, அந்த டைம்ல அவருக்கு அவரை வந்து அந்த குழுவினருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஹீரோ மாதிரி தெரிஞ்சாராம். அடடா, வீணா போக வேண்டிய அந்த பீட்சாவை வந்து காப்பாத்தி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொடுக்குறேன்னு சொல்றாரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல, அதுவும் எங்க எமர்ஜென்சில ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து அந்த பீட்சாவை வந்து டொனேஷனா கொடுத்துருக்குறாங்க.
0: எமர்ஜென்சியில் அவசர சிகிச்சை பிரிவில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விடயமாக மாறியிருக்கிறது.
1: அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எமர்ஜென்சியில வேலை செய்யறவங்க வந்து ஒரு கடின உழைப்பாளிகள், எங்களுக்காக உயிர்களை வந்து காப்பாற்றுவதற்கு உதவுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அதை நாம அவங்களுக்கு நன்கொடையாக கொடுப்போம், ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு பாராட்டு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நெகிழ்ந்திருக்கிற.
0: ஆமா ஆமா, சரி, இந்த மாதிரியான நல்ல விடயங்கள் ஆங்காங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவற்றை எடுத்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக தான் வானம் நமதே இருக்கின்றது.
2: எனக்கு மியூசிக்க பத்தி என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. அபி தேக்கோ சூப்பிஸ்தானு.

0: இது பாட்டு,
1: இது பாட்டு அப்படின்னு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க?
2: இல்ல இதுவும் பாட்டு அப்படின்னு நான் சொல்றேன்.
1: சரி, நல்ல நல்ல ஒரு கருத்து. கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இல் வானம் நமதே. இந்த நேரத்தில் தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரம் செகண்ட் அனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் பொழுது கோல்ட் காயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் அன்பளிப்பாக பெறுங்கள். ஒரு வருட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்குடி ஆர்டர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. இப்போது $2,500 மேல் நகை வாங்கும் பொழுது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 416-900-4599.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift matum summer prices kaathirukkindana Ahmed Thamsi 437-860-7002
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மாக்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
1: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24th விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
6: 416-900-4599.
7: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. Speeding, red light, careless driving மற்றும் criminal offense போன்ற traffic ticket பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services. 416-473-8472. Wagons Legal Services.
8: Weekend East FM Tamil. 102.7.

0: நேரம் 11:46 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வானம் நமதே ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்களை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக தான் வானம் நமதே இருக்கின்றது. நாங்களும் உலகத்தில் ஆங்காங்கே எத்தனையோ நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்கள், நல்ல சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவற்றை உங்களுக்காக எடுத்து வந்து கொண்டே இருக்கின்றோம்.
0: ஆனா இப்ப நாங்க சொல்ல போற நம்பிக்கை தர விடயம் வந்து உண்மையிலேயே அடுத்தவங்களுக்கு நம்பிக்கையா தான் இருக்கும்.
1: ஆமா, இப்ப இந்த வேலை தேர்றவங்க மற்றது இப்ப வேலை
0: அவங்களுக்கான ஒரு சமர்ப்பணமா இருக்கு.
1: அதேதான். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒஹாயோவில வந்து நடந்த ஒரு சம்பவம் தான். ஒஹாயோவில் கட்டுமான பணியாளர்கள் அகழ்வு இயந்திரத்தில இருந்து ஒரு பூனை குட்டியை வந்து
0: அவங்க அதிகாரப்பூர்வமான தங்கட கட்டுமான இடத்திற்குரிய பூனை அப்படின்னு சொல்லி அவங்க அழைத்திருந்தாலும் அதுக்கும் ஒரு வேலையை அங்க போட்டு கொடுத்திருக்கிறாங்களாம். அது என்ன வேலை அப்படின்னு நீங்க சொன்னாதான் அவர் நல்லா இருக்கும்.
1: என்னன்னா அந்த வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து சூப்பர்வைசரா அவங்களுக்கு எல்லாம் இருக்குதா,
0: நீ வேலை சரியா, நீ வேலை சரியான்னு பாக்குறதுக்கு தான் அந்த பூனையை வந்து நியமிச்சிருக்கிறாங்களாம். இப்ப நாங்களும் பூனையா பிறந்திருக்கலாமோ அப்படின்னு
1: யோசிக்கலாம். இப்ப யோசிக்கலாம் என்ன
0: வேலை இல்லாத காலங்கள்ல உனக்கு கூட வேலை பாருங்க
1: பாத்தீங்களா. அப்ப இந்த மாதிரியான உலகமத்துல நாங்களும் இருக்கிறோம். அப்ப நல்ல மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்தோன் இருக்கிறாங்க. இப்ப இந்த பூனைக்கு போற சம்பளம் யாருக்கு போகும்?
0: பூனைக்கு தான், பாலு போட்டு.
1: சரி சரி, கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் வானம் நமதே.
0: சுயம் சில்க்ஸ் இன்றும் நாளையும் வழங்கும் மெகா சேல். $395 பெறுமதியான காஞ்சிபுரம் சாரிகள் $250, 3 காட்டன் சாரீஸ் $100, $135 பெறுமதியான செமி சில்க்ஸ் $50, $95 பெறுமதியான ஷல்வார் $50, கிட்ஸ் குர்தா ஸ்டார்டிங் ஃப்ரம் $20, கிட்ஸ் வேர்டிஸ் வேர்டிசெட் $35, மென் வேர்டிசெட் $75, சாரம் $5, நைட்டி $10, பிரீத்தி ப்ளூ லீஃப் கிரைண்டர் $150. மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் யூனிட் 114 அமைந்துள்ள சுயம் சில்க்ஸ் வழங்கும் மெகா சேல். 416-500-3839.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
2: சயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை 416-438-3350. சயோன் டாக்ஸ் .ca.
3: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham & Steel சந்திப்பில் Yellow Building Hill, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough,
5: அகரம்
6: பட்டுக்களின் சிகரம்.
7: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

0: சாட்டர்டே நூன் ரெட்ரோ ரெட்ரோ டியூன் ஆன் வானம் நமதே வானம் நமதே. நேரம் நண்பர்கள் 12:08 வீக்கெண்ட் எஃப்எம்இல் வானம் நம்தை நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் டொரண்டோவினுடைய காலநிலையும் நாங்கள் ஒரு முறை பார்த்துவிடலாம். டொரண்டோவில் என்ன காலநிலையாக இருக்கின்றது தற்பொழுது அப்படி என்று பார்த்தால், சுரேகா, 20 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கிறது. உடல்நிலையை பொறுத்தவரை 21 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.
1: நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஇடாக உலகத்தில் எங்க இருந்தாலுமே எங்களுடைய நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7, அலுவலகத்தில் விளக்கம் 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com ஊடாகவும் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
0: டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 4% அதிகரிக்கப் போகின்றது.

0: 12 மணி 14 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வானம் நமதே ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக உங்களோடு பகிர்ந்து கொண்டே இருக்கின்றோம். ஒரு மணி வரை நாங்கள் அவ்வாறே உலகத்துல எங்கெங்கெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்குதோ அதையெல்லாம் நாங்கள் அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து உங்களுக்கு தர்றோம். என்ன
0: தந்து உங்களை உற்சாகப்படுத்துறோம்.
1: இந்த மாதிரியான நல்ல மனிதர்கள், நல்ல உள்ளம் படைத்தவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது.
0: நிச்சயமா. எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர்ஸ் வேர் ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியுள்ளதால் ஹோல்சேல் விலையில் உங்கள் வீடுகளுக்கான பர்னிச்சர்ஸை பெற்றுக் கொள்ளும் மாபெரும் சந்தர்ப்பம். சோஃபா செட், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள் சேர்ஸ், அலமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே கிடைக்கும் இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி சேவையும் உள்ளன. சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர்ஸ் வேர் ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல்.
1: தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் செகண்ட் அனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் பொழுது கோல்ட் காயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் அன்பளிப்பாக பெறுங்கள். ஒரு வருட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கொடி ஆர்டர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. இப்போது $2,500 மேல் நகை வாங்கும் பொழுது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கம் அண்ட் ஸ்டில்ஸ், ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு, நம்பிக்கையின் பெயர். மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 416-900-4599.

0: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
1: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேப் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினி
4: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு மேஜர் மற்றும் ரெகுலர் ஸ்கூல், கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS அகாடமி பிரெஞ்சு டியூட்டரிங். இன்றே அழையுங்கள். 647-608-8447.
5: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421, 416-626-8421.
6: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
7: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
6: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
0: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மார்க்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
8: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
9: என்றும் இசையுடன் இஸ்டெஃப் எம் உங்களுடன். 102.7.

0: FM, தமிழ் செய்திகள்.
1: லேக் ஆன்டாரியோவை லேக் அமெரிக்கா என பெயர் மாற்றும் ஆணையில் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளதை கனடாவின் பூர்வக்குடியின சமூகங்கள் வெண்மையாக கண்டித்து வருகின்றனர். லேக் ஆன்டாரியோ எனும் பூர்வக்குடியின பெயர் அமெரிக்கா ஒரு நாடாக உருவாகும் முன்னரே உள்ளதை சுட்டிக்காட்டிய அவர்கள் அதனை மாற்ற முயற்சிப்பது பிராந்தியத்தின் வரலாற்றை அளிக்கும் செயல் என குற்றம் சாட்டியுள்ளனர்.
2: இந்தியாவில் மோடிக்கு இணையான பிரதமரை யாரும் சிந்திக்கக்கூட முடியாதென தமிழக பாஜக முக்கியஸ்தர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் அடுத்த பிரதமராக யார் சிறந்த தெரிவென இந்தியா டுடே வெளியிட்ட கருத்து கணிப்பு முடிவுகளில் பிரதமர் மோடி மற்றும் ராகுல் காந்திக்கு அடுத்ததாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இடம்பெற்றமை பேசும் பொருளாகியுள்ளது. இந்நிலையில் தமிழக பாஜக மற்றும் காங்கிரஸ் தரப்புகள் இது சார்ந்த கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றன.
1: இலங்கையில் இனங்களுக்கிடையில் பிளவுகளை தூண்டும் வகையில் செயற்படுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிசத் எச்சரித்துள்ளார். தேசிய கொடி குறித்தும் தாம் தெரிவித்த கருத்து என கூறி இன மோதல்களை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் பொய்ப் பிரச்சாரம் ஒன்றை ஒரு குழுவினர் திட்டமிட்டு மேற்கொள்வதாக அவர் சாடியுள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: Real Estate Market Update வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
4: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நீங்க ஒரு லேண்ட்லோர்டா இருந்தா இல்ல டெனண்டா இருந்தா என்ன மாதிரி உங்களை குவாலிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு லேண்ட்லோர்ட பொறுத்த வரைக்கும் ஒரு வீடுன்றது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க பார்த்து தான் வாங்கியிருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. நீங்க ஒரு டெனண்டா அங்க போறீங்களனாக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நீங்க அவங்க வீட்டை உங்க வீட்டை மாதிரி பத்திரமா பார்த்துப்பீங்க அப்படின்ட்டு தான். அண்ட் நீங்க அவங்க வீட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க கொடுத்த கண்டிஷனோட பெட்டரா இல்லாட்டி அட்லீஸ்ட் சேம் கண்டிஷன்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு தான் பாக்குறது. நீங்க டெனண்டா இருந்தீங்களனாக்கா நீங்க லேண்ட்லோர்டுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், அதுல யாராவது கம்பெனி போன் நம்பர் அண்ட் நேம் இருக்கணும் உங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வெரிஃபை பண்றதுக்காக, லாஸ்ட் 2-3 பே ஸ்டப்ஸ், உங்க ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட், ஏதாவது ரீசன்காக உங்க கிரெடிட்டை நீங்க ஸ்பாயில் பண்ணீங்க ஜாப் லாஸ்னால இல்ல மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்காக உங்க கிரெடிட் ஸ்பாயில் பண்ணி எடுத்தனாக்கா நீங்க அதை லேண்ட்லோர்டுக்கு கிளியரா சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். அண்ட் அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற வேற விதம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் ரெண்ட் தவிர நீங்க இன்னும் கூட மந்த்ஸ் ரெண்ட் கொடுத்து நீங்க ஒரு வீடை எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. நீங்க அப்படி உண்மையா சொன்னீங்களா ரீசன்ஸ் அண்ட் ரெண்டல் அப்ளிகேஷன், அதுல ஒரு 2-3 நல்ல ரெஃபரன்சஸ் உங்களை பத்தி கால் பண்ணி அவங்க வெரிஃபை பண்றதுக்காக ரெஃபரன்சஸ் தேவை. நீங்க வந்து இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு மிஸ்ஸிங்னாக்கா நீங்க ஒரு கேரண்டர் இல்ல கோசைனரை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வீடை ரெண்டலுக்காக பார்க்கலாம். நீங்க குவாலிஃபை பண்ணணும் டெனண்டா இல்லாட்டி லேண்ட்லார்டானாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
3: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
5: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க.

0: எப்படி இருந்து ஸ்ரேகா பாட்டு?
1: நான் அப்படியே மெய் மறந்து போயிட்டேன் பாட்டுல. அப்ப
0: நித்ரையில
1: நித்ரையில நான் அப்படியே பரவசம் ஆகிட்டேன். கையில வேப்பில மட்டும்தான் இல்ல.
0: அப்படி சரி சரி. வானம் நமது நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் நண்பர்கள் 12:38 ஆகி இருக்கின்றது. நாங்கள் நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அடுத்த நம்பிக்கை தருகின்ற விடயம், இது நியூயார்க்கில் பிராங்ஸ் என்கின்ற இடத்தில் ஒரு அபார்ட்மெண்ட்டில் இடம்பெற்ற சம்பவமாக இருக்கிறது. அந்த அபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா திடீரென்று ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. அந்த அபார்ட்மெண்ட்டில் ஒரு தாய் தன்னுடைய 3 பிள்ளைகளோடு தன்னுடைய அனைத்து பொருட்களையும் இழந்து அபார்ட்மெண்ட்டில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார். இந்த தாய்க்கு 36 வயது என்று சொல்லப்படுகின்றது. திடீரென்று ஒரு ஹோட்டலில் அவருக்கு தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. வேலைக்கும் செல்ல முடியாமல் ஹோட்டலில் தங்கி பிள்ளைகளை கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இவர் தள்ளப்பட்டிருக்கின்றார். கையில் இருந்த சேமிப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய தொடங்கி இருக்கின்றது. இந்த தாய்க்கு என்ன செய்யறது அப்படி என்று ஒன்றுமே புரியவில்லை. ஏன்னா கையில காசு இல்லாட்டி எங்கேயுமே எதுவுமே வாழ முடியாது, அவ்வளவுதான் என்ன. அப்படி இருக்க இவர் தனியே இல்லை, 3 பிள்ளைகளோடு இவர் மிகவும் அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருந்திருக்கிறார். என்ன செய்வது அடுத்தது அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருந்திருக்கிறார்.
1: இந்த தகவலை வந்து ஏதோ ஒரு செய்தி ஊடகத்துல கேள்விப்பட்டு ஒரு முகம் தெரியாத ஒரு நபர் வந்து என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்தாங்க நான் கொஞ்சம் பணத்தை வந்து உங்களுக்கு அனுப்புறேன், இதை வச்சு நீங்க பிள்ளைகளோட உணவாகட்டும் அவர்கள எதிர்கால படிப்பு அதுகளை பாருங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட $3,000 வந்து அவருக்கு வந்து அனுப்பி வைத்திருந்தாராம். அந்த நேரத்துல அவர் வந்து ஒரு ஆண் தேவதை போல அவருக்கு தோன்றினாராம். என்ற கையில எந்த விதமான பணமுமே இல்லாத நேரத்துல அந்த $3,000 அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை தந்தது அப்படின்னு சொல்லி அவர் மிக நெகிழ்ச்சியாக கூறியிருக்கின்றார்.
0: ஆமா, இந்த மாதிரியான நல்ல உள்ளங்கள் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அவற்றை எடுத்து வருகின்ற அவற்றை அவர்களை எடுத்து காட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் வானம் நமதே இருக்கின்றது. என்ன சொல்லிருக்கா?
1: நிச்சயமா
0: கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் எஃப்எம்எல் வானம் நமதே. நேரம் நண்பர்கள் 12:40.

0: எஃப்எம் 102.7 கேட்டாலே
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 416-8-9552.
3: அவங்களே ஃபைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்தில இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
4: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் என்ற போன் நம்பரை சொல்லுங்க.
3: 416-688-2426.
5: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
6: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்ட விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
7: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

0: பவித்ரோயம்மா பாலோடு நிகழ்ச்சி நிறைவடையும் நேரம் கூட நெருங்கி இருக்கின்றது. இன்று நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்கு கலையகத்தில் சஞ்சயன் மற்றும் சுரேகா சரதானி மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் அபர்ணா ஏஜே. நன்றி நேர்களே, நன்றி சுரேகா.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 நிசான் சென்ட்ராக்களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
3: 4162937287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
3: 416-461-6401.
4: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோத்சவம் ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை மஞ்சம், ஆகஸ்ட் 31 திங்கள் உரியடி உற்சவம், செப்டம்பர் 2 புதன் சப்பரம், செப்டம்பர் 3 வியாழன் தேர் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, செப்டம்பர் 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 9058839109.
5: Welcome to New Ocean Supermarket.
6: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தருறேன்.
7: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பா, குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
6: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
7: மீன் இறைச்சி எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
6: கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
7: இங்கே இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
8: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் பிஞ்ச் ஸ்கார்ப்ரோ.
9: Weekend Wonder, Weekend East FM,
10: Where are you?
9: Weekend East FM 102.7, Weekend East FM,
11: the greatest radio station.

இப்படி சோடு.

0: நீங்கள் அவளுடன் அமர்ந்து கொண்டிருக்கும்.
1: வணக்கம்.
2: ஒழுங்கா கண்டினியூ.
3: இயற்கை, அரசியல், சினிமா, பொது அறிவென்று பல்வேறு விதமான 8 கேள்விகளோடு உங்களை சந்திக்கும் கலகலப்பான 2 மணி நேரம்.
4: தாங்க முடியலையே.
3: கேள்விக்கான பதிலை 10 வினாடிகளில் சரியாக சொல்லி உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். சனிக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை ஈஸ்ட் FM காற்றலைகளில் வருகிறது வெற்றி பாட்டு.
1: சூப்பரா இருக்குங்க.
5: நன்றி அபர்ணா. இனிமையான வணக்கம் என்முடைஞ்சங்களே. வணக்கம் சுரேகா.
6: வணக்கம் சஞ்சயன். எப்படி இருக்கிறீங்க?
5: நல்லா இருக்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: நானும் நல்ல சந்தோஷமா இருக்கிறேன்.
5: 29ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 வருடம், அதாவது ஆகஸ்ட் மாதத்தினுடைய நிறைவு வார விடுமுறையில் நேர்கள் அனைவரையும் வெற்றி பாட்டோடு ஈஸ்ட் FM சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. என்ன தடுமாற்றம் வந்து யோசிப்பீங்க நீங்க?
6: நான் யோசிக்கிறேன்.
5: எனக்கு ஸ்ட்ரைட்டாவே ஆகஸ்ட் கடந்து அக்டோபர் 2 போயிட்டு
6: செப்டம்பரை மறந்துட்டோம்.
5: அப்படி ஆயிட்டு. இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்கும், தாண்டி தான் ஓடணும். சரி, அதே போல் வளமை போல் நாங்கள் உங்களுக்காக 8 கேள்விகள் எடுத்து வந்திருக்கணும். அந்த 8 கேள்விக்குரிய பதிலையும் நீங்கள் சொல்லலாம், வெற்றி பாட்டை வெற்றி கொள்ளலாம். அதுக்கு என்ன செய்கிற கேள்வியை நீங்கள் தெரிவு செய்யணும். அதுக்கப்புறம் நாங்கள் கேள்வியை சொல்லுவோம். 10 வினாடிகள் தான் தருவோம். 15 இல்லை, 15 நாளைக்கு ரெண்டே 10 தான். 10 வினாடிகள் தருவோம். ஹெல்ப் எல்லாம் பண்ண மாட்டோம். நீங்கள் தனியாக சோலோவாக தான் ஒரு பதிலுக்குரிய கேள்விகள் எல்லாமே 10 வினாடிகளும் சரியாக சொல்லி நீங்கள் உங்களுடைய வெற்றி பாட்டை வெற்றி கொள்ளலாம். இதுதான் ஃபார்மேட். இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
6: 4165444040.
5: 21 டிகிரி செல்சியஸ் 23 உணர்கின்றோம். பிரகாசமான நாளாக இன்றைய நாளும் அமைந்திருக்கின்றது. இன்றைய பிற்பகல் வேலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகும். நள்ளிரவு வேலை 19 டிகிரி செல்சியஸ் ஆகும் வெப்பநிலை இருக்கும் என்றும், நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை மழையுடன் கூடியிருப்பதாக இருக்கப் போகிறது. 2 முதல் 4 மில்லிமீட்டர் வரையிலான மழை பொழிவு இருக்கும் என்றும், 24 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலை, 19 டிகிரி செல்சியஸ் அதி குறைந்த வெப்பநிலை. திங்களை ஒரு பார்த்துட்டு வருவோம். 5 லிருந்து 10 மில்லிமீட்டர் மழையா
6: உற்சாகமா சொல்ல போறோம். 20 இரண்டு டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலை திங்கட்கிழமை இருக்கும் என்றும் எதிர்கொள்ள தெரிவிக்கின்றது. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 4% அதிகரிக்கின்றது.
5: 102.7 காற்றலையோடு நீங்கள் அணிந்திருக்கலாம். அதே போலவே தொடர்ச்சியாக eastfm.ca அதை தாண்டி ஆண்ட்ராய்டு iOS இயங்குதளத்தை பயன்படுத்துகின்றவர்கள் ஆப்பினை தரவிறக்கம் செய்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம். எப்பெல்லாம் ஆப்னு சொல்றீங்க, அது ஃப்ரீயாண்டு கட் ஆஃப், அப்சலூட்லி ஃப்ரீ. எனவே அந்த ஃப்ரீ ஆப்பில் நீங்கள் தரவிறக்கம் செய்து துல்லியமான ஒலித்தெளிவோடு எமது நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக எங்கிருந்தாலும் கேட்கலாம் என்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம்.
6: ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக eastfm, தமிழ் யூடியூப் ஊடாக eastfm 102.7.
5: eastfm தொடர்புகளுக்கு 4168241212, eastfm102.7@gmail.com என்ற மின்னஞ்சலும் உங்களுக்காக இருக்கின்றது. நீங்களும் உங்களோடு இணைந்து கொள்ளலாம். ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேட்கலாம்.

0: 1:09 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் செகண்ட் அனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும். தங்க சமீப திட்டத்தில் சேரும்போது கோல்ட் காயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று உங்கள் தேர்வில் அன்பளிப்பாக பெறுங்கள். ஒருவரிட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்த பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கொடி ஓர்டர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லையத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. இப்பொழுது $2,500 மேல் நகை வாங்கும் போது அவடி 2026 ஏத்திரை காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-900-4599.
0: வெற்றி பாட்டை வெற்றி கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் அழைக்கலாம். 4-1-6-5-5
1: வணக்கம்.
0: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான்
1: சொல்லாம இருந்தா நீங்களும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. இப்படிதான் நம்மள வாய்தான் நமக்கு எதிரி.
0: உலகளவில் சந்தை மதிப்பின் அடிப்படையில் செல்வந்த நிறுவனம் எது? உலகளவில் சந்தை மதிப்பின் அடிப்படையில் செல்வந்த நிறுவனம் எது?
2: அமேசான்.
1: திருத்தலாம்.
2: மைக்ரோசாப்ட்.
1: இன்னும் திருத்தலாம்.
2: அலிபாபா.
1: அலிபாபாவும் இல்லை, 40 திருடர்களும் இல்லை.
2: ஐயோ,
1: சரி, நன்றி யோகேஸ்வரன், நன்றி.
2: விடையா
1: சொல்றேன், அப்படி கேட்டுட்டே
2: இருங்க. சரி,
1: உலகளவிலே சந்தை மதிப்பின் மார்க்கெட்டல் கேபிட்டலைசேஷன் அடிப்படையிலே செல்வந்த நிறுவனம் எது என்பதை நாங்கள் கேட்டிருந்தோம். அதில் நாங்கள் ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டு பதில் வந்திருந்தா கூட கொடுத்துருப்போம். இப்போ ட்ரெண்டு பதில் ஓரளவுக்கு ஈக்குவலாக வச்சுருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பார்த்தீங்கன்னா நிவிடா, இதுதான் கிட்டத்தட்ட 5.5 trillion அளவான ஒரு சந்தை மதிப்புள்ள ஒரு நிறுவனமாக இருக்கின்றது. அடுத்தது பார்த்திங்கன்னா கூகுள், அங்கால 3வதா ஆப்பிள் இருந்தாங்க. ஆப்பிள் பார்த்திங்கன்னா 2வதா இருந்தது, இப்போ 3வதா தள்ளப்பட்டிருக்கு. இதுதான் சரியான பதிலாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கதைக்கலாம், ஆனால் அதுக்கு நேரம் இல்லை. அது 60 கரவியில் கதைக்கலாம் இதை பற்றி டீட்டெயிலாக. 1:12 தொடர்ச்சியாக நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக இணைந்து கேள்வி இலக்கத்தை தெரிவு செய்யலாம், கேள்வியை சொல்லுவோம். 10 வினாடிகளுக்குள் சரியான பதிலை சொல்லி என்ன செய்யலாம்,
0: வெற்றி பாட்டை வெற்றி கொள்ளலாம்.
1: இல்ல யோசிச்சுட்டு இருக்கீங்க, அதான் உங்களை கொஞ்சம் கலக்கி விடுவோமே.
0: அழைக்கலாம் 416-5-5-4-4-0-4-0.

0: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-216-2-0462-416-216-2-0462-416-216-2-0462-416-216-2-0462-416-216-2-0462-416-216-2-0462-416-216-2-0462-416-216-2-0462-416-216-2-0462-416-216-2-0462-416-216-2-0462-416-216-216-216-2-0462-416-216-2-0462-416-216-2-0462-416-216-2-0462-416-216-2-0462-416-216-2-0462-416-216-2-0462-416-216-2-0462-416-216-2-0462-416-216-2-0462-416-216-2-0462-416-216-2-0462-416-216-2-0462-416-216-2-0462-416-216-2-0462-416-216-2-0462-416-216-2-0462-416-216-2-0462-416-216-2-0462-416-216-2-0462-416-216-2-0462-416-216-2-0462-416-216-2-0462-416-216-2-0462-416-216-2-0462-416-216-2-0462-416-216-2-0462-416-216-2-0462-416-216-2-0462-416-216-2-0462-416-216-
1: 5000 பேர் வரையான கேட்டரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு இரு வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்டரிங், 416-626-8421, 416-626-8421.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்,
3: என்னது
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜி ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி,
5: 416-900-4599.
6: துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
8: என்ன சரியா சிரமப்பட்டு
9: இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
10: Weekend East FM 102.7. It's cool.

0: இப்ப எத்தனை பேருக்கு சக்கரை நெஞ்சுக்குள்ள சுத்துதோ தெரியல சுரேகா.
1: என்னத்தினால?
0: அது என்னத்தாலயோ.
1: ஆனா யாருக்கு சுத்துதோ இல்லையோ இப்ப வந்திருக்கிற நேருக்கு சுத்தம்
0: இல்ல இல்ல. என்ன சொல்றீங்க நீங்க? அவர்கிட்ட கேட்டுருவோம். சின்னாட்ட சின்ன வணக்கம்.
2: வணக்கம்.
1: எப்படி இருக்கிறீங்க சின்ன? தமிழ் பேசும் மக்களை அதிகம் கொண்ட நாடு எது? தமிழ் பேசும் மக்களை அதிகம் கொண்ட நாடு எது? திருத்தலாம்.
0: சொன்ன நேரத்திலே மணி அடிச்சது பாத்தீங்களா?
1: இல்ல நான் கூட நினைச்சேன் மிஸ் பண்ணிடுவாரு, அந்த டைமிங் புளச்சிருமனு நினைச்சேன், லாஸ்ட் மினிட்ல தப்பிச்சிட்டார்.
0: いや நான் எதிர்பார்த்தேன். சொல்லையா சொல்லையா சொல்லையா அப்படினு சொல்லிட்டார். வாழ்த்துக்கள் சின்னா.
2: அந்த உங்களுக்கு
0: சரி வாழ்த்துக்கள் சொல்லுங்க. நாங்க வெற்றி வெற்றிட்டீங்க. அப்ப வெற்றி வெற்றி பாட்டு என்ன பாட்டு? அந்த பாட்டு
2: எனக்கு மண்டாடி படுத்து இருந்தது. பாகிஸ்தான் குடிமை பாட்டு பாடல் தான்.
0: சரி கண்டிப்பாக ஒரு பாடல். நன்றி இணைந்த குணமேக்கே. நன்றி. உலகிலே தமிழ் பேசும் மக்களை அதிகம் கொண்ட நாடு எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி பகுதிகளெலாம் பெரும்பான்மையாக தமிழ் பேசுபவர்கள் வசிக்கின்றார்கள் என்பதும் ஒரு தகவலாக இருக்குது. இரண்டாவதாக இலங்கை, மூன்றாவதாக சிங்கப்பூர், நான்காவதாக மலேசியா, ஐந்தாவதாக கனடா இருக்கு. அதுக்கு பிறகு ஐக்கிய ராஜ்யம் வருப்பாங்க. ஐக்கிய ராஜ்யத்தை விட நாங்கள் முன்னுக்கு இருக்கோம்
1: கனடா. பெருமைப்பட வேண்டிய விடயம் தான்.
0: அதெல்லாம் அந்த பார்வை பார்த்தேன். ஒரு மணி 25 நிமிடம் இன்னும் எங்களிடம் கேள்விகள் இருக்கின்றன. எனவே இலக்கங்கள் என்ன? 2 4 5 6 7 8 இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 4 1 6 5 5 4 4 0 4 0.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுகளின் போது கனடா தனது நிலைப்பாடுகளில் உறுதியாக உள்ளதையும் பேச்சுவார்த்தைகளிலிருந்து வெளியேறியதையும் புதிய போஸ் கருத்து கணிப்பில் 63 வீதமான கனடிய மக்கள் வரவேற்றுள்ளனர். அத்துடன் ட்ரம்ப் நிர்வாகத்தின் வரி விதிப்புகளுக்கு பதிலடியாக அதற்கு சமனான வரிகளை கனடா விதித்தமைக்கு 73 வீதமான கனடிய மக்கள் ஆதரவு அளித்துள்ளனர்.
3: சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு இலங்கையின் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் ஒருங்கமைத்துள்ள மாநாடு நாளை யாழ்ப்பாணத்தில் இடம்பெறவுள்ளது. நீதிக்கான நீள் பயணம் என்னும் இந்த மாநாடு உலக தமிழாராய்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூபியின் அஞ்சலியுடன் தொடங்குகின்றது. அங்கு ஆரம்பிக்கும் பேரணி மாநாடு இடம்பெறும் தந்தை செல்வா மண்டபத்தை வந்தடையும். இலங்கையில் நீண்டகால இனப்பிரச்சினைக்கு சர்வதேச சட்டங்களின் ஊடக தீர்வினை பெற்றுத்தர உலக நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவுகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது.
2: தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களுக்கான காமராஜர் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை எதிர்வரும் 17 தேதி விருதுநகரில் காமராஜர் கல்வி கற்ற பாடசாலையில் முதலமைச்சர் விஜய் ஆரம்பித்து வைக்கவுள்ளார். மறுபுறத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்தது ஒரு விபத்தென அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: பிரஷாலோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் வழங்கும் தகவல்களை அறிந்து கொள்கின்றோம். லோயர் பிரசாந்தி பரம்சோதி அவர்கள் இணைந்திருக்கின்றார். கமர்ஷியல் பர்ச்சேஸ் ஒன்றை செய்யும் போது எவ்வாறான சட்ட உதவிகளை பெறுவது அவசியமானது?
5: நாங்க கமர்ஷியல் பர்ச்சேஸ்ல பிசினஸ் மட்டும் நீங்க அது சொல்லுவாங்க அசட் பர்ச்சேஸ் சொல்லிட்டு, அதாவது அந்த பில்டிங் லேண்ட் நீங்க வேண்டது இல்ல, நீங்க அந்த பிசினஸ் மட்டும் வேண்டீங்கன்னு சொல்லி சொல்லுங்க. நீங்க ரெஸ்டாரண்ட வேண்டுவீங்க, சில வள சின்ன ஒரு பேக்கரி மாதிரி ஒன்றை வேண்டுவீங்க, இல்லாட்டி ஒரு கடையை வேண்டுவீங்கன்னு சொல்லி சொல்லி அதை அசட் பர்ச்சேஸ் சொல்லுவாங்க. அதுல கூடுதலா நாங்க விடுற பிள்ளை என்னன்னு சொல்லி சொன்னா, நாங்க அக்ரிமெண்ட் of purchase and sale மற்ற பார்ட்டியோட ஃபர்மா சைன் வச்சு போட்டு அதுக்கு பிறகு தான் நீங்க லாயர் ரிவ்யூக்கு வரைக்கும் அது டூ லேட்டா இருக்கும். சோ பிசினஸ் பர்ச்சேஸ் பொறுத்த வரைக்கும் முதலாவது நீங்க லாயரை இன்வால்வ் பண்ண வேணும். அந்த லாயர் உங்களுக்கு சர்ச்சஸ் முக்கியமான சர்ச்சஸ் ஆஃப் டைட்டில் சர்ச்சஸ் சொல்லுவாங்க, அதாவது நீங்க நினைக்கிற பிசினஸ் இந்த பர்டிகுலர் இடத்துல செய்யறதுக்கு சிட்டி ஜோனிங் கொடுத்துருக்குதான்றத பாப்பினம். அதே நேரம் எதுவும் வயலேஷன் இருக்குதா, உங்களுக்கு எதுவும் ப்ரிவென்ஷன் இதுல பிசினஸ் நடத்துறதுக்கு இருக்குதான்றத கட்டாயமா பாப்பினம். அதே நேரம் நீங்க லீஸையும் ரிவ்யூ பண்ண வேணும் உங்களோட லாயர் மூலமா. சோ முக்கியமா லேண்ட்லோர்டோட நேரடியா கதைச்சு போட்டு, ஓகே லேண்ட்லோர்டு எங்களுக்கு 5 இயருக்கு லீஸ் தாரன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லி சொல்லுவீங்க. ஆனா லீஸை பார்க்கும் போது அதுல 2 இயர்ஸ் தான் இருக்கும், 3 இயர்ஸ் லேண்ட்லோர்ட் நினைச்சா மட்டும்தான் உங்களுக்கு ரினியூவல் தரலாம்ன்ற மாதிரி கிளாசஸ் எல்லாம் இருக்கும். அந்த நேரங்கள்ல அது டூ லேட்டா உங்களுக்கு இருக்கும் அதுல இந்த டீல்ல இருந்து நீங்க பேக் ஆஃப் பண்றதுக்கு. சோ எப்பவுமே நீங்க கமர்ஷியல் பர்ச்சேஸ் பண்ணும் போது நீங்க லாயரை வச்சு அக்ரிமெண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் சேல நீங்க லாயர் மூலமாக ப்ரிப்பேர் பண்றது அண்ட் சர்ச்சஸ் எல்லாத்தையும் ஏர்லியாவே லாயர் மூலமா செய்து போட்டு அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் சைன் வைக்கிறது ரெக்கமெண்டட் பிராக்டிஸா இருக்கும். உங்களுக்கு பிசினஸ் ஏதும் நீங்க வேண்டதுக்கு சட்ட ஆலோசனைகள் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க பிரிஷாலோ நிறுவனத்தை எந்த நேரமுமே நீங்க தொடர்பு கொள்ளலாம். தமிழ்ல பேசுற சட்டத்தரணி உங்களுக்கு உங்களை அக்ரிமெண்ட்ஸ் ரிவ்யூ பண்ணி உங்களுக்குரிய சரியான சட்ட ஆலோசனையை வழங்கி உங்களை முதலாவது ஸ்டெப்ல இருந்து கடைசி ஸ்டெப் மட்டுக்கும் இந்த பிசினஸ் வேண்டி முடிக்க மட்டுக்கும் உங்களை கைட் பண்ணுவாங்க.
4: விவரங்களுக்கு அலையுங்கள் பிரஷாலோ ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 6474780144 6474780144.
1: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

பள்ளியோர் சிலர் எளியோர் தமை வதையே புரிக்குவத ஏ மகராசர்கள் உள்ள காளித நில யாமேனும் நினைவா தலையாகிய அறமேதரும் கரிகாலன் படையாம் கடல் வாளிகள் புட்டை சூழ்ந்திடமன் தாடியும் வருவான் வருவான் வருவான்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. அனிவர்சரியை முன்னிட்டு செப்டம்பர் 1st $30 மேல் கொள்வனவு செய்வோருக்கு ஒரு கொத்து ரொட்டி இலவசம். அத்துடன் முதலில் வருகின்ற 500 பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்டும் காத்திருக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்து ரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி. The best mutton roll in town. Sun City Plaza, Scarborough. 416-535-2323.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
4: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் கிஃப்ட் மற்றும் சம்மர் பிரைசஸ் காத்திருக்கின்றன. அகமது தம்சீன், 437-860-7002.
2: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டுவட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
6: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க, வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
7: 1:41 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
8: வெற்றி பாட்டில் நீங்களும் பாடலை வெற்றி கொள்ளலாம். அது சும்மா ஈஸியெல்லாம் வந்து வெற்றி கொள்ள முடியாது. ஈஸியாண்டில் நீங்க ஈஸியா பதில சொல்லிடுவீங்க, அது வேற. ஆனால் இருந்தாலும் அந்த ஒரு டாஸ்க்கை வச்சு தான் நாங்கள் ஒரு எதுவுமே ஒரு சாதனைக்கு ஒரு சாதிச்ச ஒரு வெறி வேணும்னு
7: சொல்லிட்டு வெற்றி பாட்டு
8: அதான். அதுக்கு பதிலாக வெற்றி பாட்டு
7: சும்மா கேட்ட உடனே கிடைச்சிட்டா அது வந்து நீங்கள் கேட்ட பாட்டு, இது வந்து வெற்றி பெற்று நீங்கள் கேட்கறதால அது வெற்றி பாட்டு.
8: எங்க இருந்து இப்படி யோசனை எல்லாம் வருது?
7: தன்னால வருது.
8: சரி சரி, கேட்கறவங்க கேட்டா சரி சரி. இப்பொழுது அடுத்த நேரம் சந்திக்க போறோம். ஷான் வணக்கம்.
9: வணக்கம், உங்கள் இருவருக்கும்.
7: எப்படி இருக்கிறீங்க ஷான்?
9: சூப்பர் சூப்பர்.
7: எந்த இலக்கத்தை தெரிவு செய்வோம் இன்றைக்கு? வெற்றி பாட்டை வெற்றி கொள்ள
9: என்னுடைய நம்பர் 2 தாங்க.
7: ஒரே ஆண்டில் அதிக திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்த தமிழ் நடிகர் யார்? ஒரே ஆண்டில் அதிக திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்த தமிழ் நடிகர் யார்?
9: விஜய்.
7: திருத்தலாம்.
9: ரஜினிகாந்த்.
7: திருத்தலாம்.
9: அஜித்.
8: இனி திருத்தலாது. கேள்வியை கேட்டோடனே சான எப்படி யோசிச்சிருப்பாரு தெரியுமா? எப்படி சிக்கிருக்கம் பார்த்தியா?
7: இல்ல, நான் கமல்ஹாசனை சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லி நினைச்சேன்.
8: இல்ல இல்ல, நானும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கெஸ்ட்ல நானும் இருந்தேன். சில வழியில சான அப்படி சொல்லுவேன். நமக்கு தெரியும் ஷானா பெட்டி அடிக்கடி வர நேர் பல வெற்றிகளை குவித்த
7: நேரம். நிறைய நேயர்கள் வந்து அவங்களுக்குள்ளேயே பதில சொல்லி பாத்துருப்பாங்க, இவரா இருக்கும் அவரா இருக்கும்,
8: மிஸ் ஆயிட்டே எனக்கு அப்படின்னு சொல்லிருப்பாங்க. நன்றி இணைந்த உடம்புக்கு
9: நன்றி.
8: அதாவது இதுல அதிக திரைப்படங்கள் சொல்ற நேரத்தில் அதிக திரைப்படங்களை அந்த காலகட்டத்தில் நடித்த நடிகர்களை ஒரு வரிசை போட்டு பார்ப்பாங்க. சிலருடைய சிவாஜியை யோசிச்சு பார்ப்பாங்க, அதுக்கு பிறகு எம்ஜிஆர் யோசிக்க மாட்டாங்க, ஆனால் சிவாஜி கணேசன் யோசிச்சு பார்ப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கமலஹாசனை யோசிப்பாங்க. இப்படிலாம் இருந்தாலும் சொல்லுவாங்க, பெரிய ரெண்டு சிகரங்கள் இருக்கிறதான நடுவால் ஒரு எலி பூந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியானால் தான் பார்த்தீங்கன்னா மைக் மோகன் எந்த அளவுக்கு பிரபலம்னு சொல்லி தெரியும். அவரை கோட்ல சும்மா தேவையில்லாம யூஸ் பண்ணிட்டாங்க, அதை விடுங்க. ஆனால் 84 கிட்டத்தட்ட 18 திரைப்படங்களில் கதாநாயகனாக நடிச்சிருக்கார் இந்த மைக் மோகன். அவர் தான் அதிக திரைப்படம் ஒரு வருடத்தில் அதிக ஒரே ஆண்டிலே அதிக திரைப்படங்களை நடித்து நடிக்கிறாக அவர் இருக்கிறார். இது சம்பந்தமா இன்னும் ஒரு கேள்வியும் நாங்கள் வர்ற வாரத்தில் சார், ஆனால் என்னென்னு சொல்ல மாட்டோம்,
7: அடுத்த வாரம் தான் சொல்லுவோம்,
8: அடுத்த வாரம் தான் சொல்லுவோம். எனவே ஷான் உங்களுக்கு நன்றி, நீங்கள் உங்களோடு இணைந்து கொள்ளலாம். மீதம் இருக்கின்ற கேள்விகள் என்னென்ன இலக்கம் இருக்குது என்று பார்த்தா சொல்லுங்க.
7: 4 தொடக்கம் 8 வரைக்கும்.
8: 4 தொடக்கம் 8 ஈஸியா போயிட்டனே,
7: முடிஞ்சு.
8: இணைந்து கொள்ளலாம், அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
7: 416-554-4040.

0: ஒரு மணி 1:52 ஈஸ்டெஃபம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஈஸ்டெஃபமில் வெற்றி பாட்டு ஒழித்து கொண்டிருக்கின்றது. இதுக்கெல்லாம் அந்த பெர்மனெண்டாக போட்டு வச்சிருவாங்க, ரிதம் பேட்டர்னா பெர்மனெண்டாக போட்டு வச்சிருக்காங்க. பேஸ்லைன் மட்டும் மாறும்,
1: வரிகளும்
0: மாறும். அவங்க சொல்லுவாங்க இதுதான் விஷயம், அவள் லிரிசிஸ்ட கூப்பிடுறேன் சொல்லுவாங்க, அதான் விஷயம். நம்ம முதல் சேதம் பாருங்க, அதுதான் விஷயம்.
1: அவங்ககிட்ட வாங்கின காசுக்கு ஏணியில ஒரு குத்து, இவங்ககிட்ட வாங்கின காசுக்கு
0: தென்னமரத்துல ஒரு குத்து, மொத்தத்துல ரெண்டு குத்து.
1: ஆனா பாட்டு வந்துடும்,
0: பாட்டு வந்துடும், எல்லாம் சேர்த்து உண்டா வேணும்னு கேட்பாங்க. கிளாசிக்கல் வேணும், ஃபோக் வேணும், வெஸ்டர்ன் வேணும், எல்லாம் ஒரே பாட்டில் இருக்கணும். ஏன்னா படத்தில் பாட்டு இல்லை. அப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றில் வச்சு ஒரு சாம்பார் அப்படின்னு இருந்தோடனே அப்படி தான். இப்போ ஆனால் பாருங்கள், இப்போ ஒரு ஜென்சி கிட்ஸில் ஆஸ்தான இசையமைப்பாளர்கள், ஆஸ்தான பாடல்களாக இப்போ பெரிய அளவில் பேசப்பட்டு ரீல் போடுற

0: ரிட்டர்ன் சேல். அனைத்து தளவாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியுள்ளதால் ஹோல்சேல் விலையில் உங்கள் வீடுகளுக்கான பர்னிச்சர்ஸை பெற்றுக்கொள்ளும் மாபெரும் சந்தர்ப்பம். சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே கிடைக்கும் இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி சேவையும் உள்ளன. 80 ஃபின்ஸ்ட்ரீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்ட்ரீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர்ஸ் வேர்ஹவுஸ் கிளியர் அண்ட் சேல்.
1: வெற்றி பாடல் நீங்களும் பாடலை வெற்றி கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4164544040.
2: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: கெனடியன் எல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 ஆண்டு முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட ஆகஸ்ட் 30 முதல் செப்டம்பர் 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் ஸ்மீட், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884 பி கெனடி ரோட், கெனடி எல்ஸ்மேர் சந்திப்பில் ஸ்கார்ப்ரூவில் சாமி அண்ட் சன்ஸ், 416-298-1598.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன், 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன், 416-817-5060. You are in good hands with Allstate.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala avargalin nirvagathil iyangum BSRV Medical and Dental Office ippozhudhu mulumaiyana maruthuva matrum pal maruthuva sevigaludan iyangugirathu. Prabala pal maruthuvar Dr. Kobal inge principal dentist aga seviyattugirar. Cosmetic dentistry, family dentistry, root canal treatment, braces, crowns and fillings pondra pal maruthuva sevigal anaithum ore idathil varathil 7 naatkalum sevai. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் சேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
4: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6-47-293-5899.
6: மார்க்கம் அகாடமி. பிள்ளைகளின் கல்வித்துறனையும் தன்னம்பிக்கையையும் மேம்படுத்த விரும்புகிறீர்களா? இங்கிலீஷ், மேத், சயின்ஸ், பிரெஞ்சு, ஹோம்வொர்க் போன்றவற்றுக்கு தகுதியும் அனுபவமும் வாய்ந்த ஆசிரியர்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் பட்டம் பெற்றவர்களால் கற்பிக்கப்படுகிறது. மிக குறைந்த கட்டணம். இலக்கம் 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ். மேலும் தகவல்களுக்கும் மாணவர் சேர்க்கைக்கும் 416-795-0707. மார்க்கம் அகாடமி.
3: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம்
7: 102.7.

0: நள்ளிரவிலிருந்து இப்படியான துளி சத்தத்தை நீங்கள் கேட்கலாம்.
1: நான் அதை நினைக்கல. நான் நிஜம் முதல் பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் நீங்க ஏதோ பொருத்தம் சொல்ல போறீங்களோன்னு நினைச்சு.
0: பொருத்தம் நான் சொல்லி தான் தெரியணுமா?
1: அதைத்தான் சொல்ல
0: போறேன். வாயில நீங்க கேட்ட 2:03 வெற்றி பாட்டோடு இணைந்திருக்கிறோம். ஈஸ்ட் எஃப்எம் டொரண்டோ 23°C ஆயிருக்கிறது, 27 உணர்கின்றோம். நேரம் செல்ல செல்ல அப்படியே கொதிநிலை கூடுகிறது, அப்படிதான் சொல்லணும். வெப்ப உணர்நிலை அது இருக்கின்றது. அதே போலவே 19°C ஆயிருக்கும் என்றும், நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை 24°C அதிகூடிய வெப்பநிலை ஆயிருக்கும் என்றும், 2 முதல் 4 mm வரையிலான மழைப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்வுகள் தெரிவிக்கின்றது.
1: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவு பின்னர் 4% அதிகரிக்க இருக்கின்றது. சுயம் சில்க்ஸ் இன்றும் நாளையும் வழங்கும் மெகா சேல். $395 பருமதியான காஞ்சிபுரம் சாரிகள் $250. 3 காட்டன் சாரீஸ் $100. $135 பருமதியான செமி சில்க்ஸ் $50. $95 பருமதியான ஷால்வார் $50. கிட்ஸ் குர்தா ஸ்டார்டிங் ஃப்ரம் $20. கிட்ஸ் வர்டிசெட்ஸ் $35. மென் வர்டிசெட் $75. சாரம் $5. நைட்டி $10. பிரிண்ட் ப்ளூ லீஃப் கிரைண்டர் $150. மாகமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் யூனிட் 114 அமைந்துள்ள சுயம் சில்க்ஸ் வழங்கும் மெகா சேல் 416-500-3839.
0: வெற்றி பாட்டோடு நீங்கள் இணைந்து பாடலை வெற்றி கொள்ளலாம். அழைக்கலாம் 416-554-4040 வழியாக.

0: 2:08 எஸ்டிஎஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: தங்கநகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தினம் செகண்ட் அனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்ட் காயின் தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி, தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்ட் காயின் தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் அன்பளிப்பாக பெறுங்கள். ஒருவரிட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கூலி ஆர்டர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. இப்பொழுது $2,500 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-900-4599.
0: இணைந்திருக்கும் நேரே இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். நல்லா சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு எந்த இலக்கத்தை தெரிவு செய்யலாம்? 4 தொடக்கம் 8 வரைக்கும் இருக்கு.
2: 4 தொடக்கம் 8 வரைக்கும் இருக்கு. ஓகே, அப்ப 7 கேப்போம்.
0: மரங்களின் அரசன் என்று சொல்லப்படும் மரம் எது? மரங்களின் அரசன் என்று சொல்லப்படும் மரம் எது? திருத்தலாம். திருத்தலாம்.
1: சொல்லி கூட பிடிக்காம திருத்தலாம் திருத்தலாம் மாட்டா. நான் எங்க போறேன் சொல்றதுக்கு சுரேகா? இப்படியா நீங்க சொல்லுவீங்க?
0: அந்த 10 செகண்ட் கேப்ல சொல்லி இருக்கலாம்.
1: சரி, நன்றி இணைந்து கொண்டமைக்கு தேவகுமார். நன்றி. 2:10. மரங்களின் அரசன் என்று சொல்லப்படும் மரம் எது என்று சொல்லி பாத்தீங்கன்னா ஆலமரம். எனக்கு ஒரு டவுட் இருக்கு, ஆலமரம் அரச மரம் ஒரே மரமா?
0: இல்ல, வேற மரம். ஆனா அரச மரம் என்று சொல்லும் போது நான் அடுத்தது ஆலமரத்தை எதிர்பார்த்தேன். அதுக்கு தான் சொல்லி இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன்.
1: அட, அப்படி சொல்றீங்க. சின்ன வித்தியாசம் தான்.
0: சின்ன வித்தியாசம்
1: உச்சரிப்புலாம் சின்ன வித்தியாசம்.
0: அது ஆ கருத்துக்களை அள்ளி தெளிச்சு.
1: இல்ல, பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கு. சரி, இணைந்து கொண்ட தேவகுமார் உங்களுக்கு நன்றி. அதே போலவே நீங்கள் தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளலாம். எங்களிடம் இருக்கின்ற கேள்விகள் 4568 4164554 0.

0: உள்ளம் கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
1: September 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸின் கோலாகல திறப்பு விழா.
0: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். September 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
1: 6475986669.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
5: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாம் ஒரு இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
6: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schc.ontario.ca இணையதளம் பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
7: எப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.7.

0: 2:21 இஸ்டெஃபமோடு இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களிடம் வீதம் இருக்கிற 4568 இணைந்து கொள்ளலாம். 4165444040 வழியாக
1: எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் வழங்கும் டொராண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர்ஸ் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியுள்ளதால் ஹோல்சேல் விலையில் உங்கள் வீடுகளுக்கான பர்னிச்சர்ஸை பெற்றுக்கொள்ளும் மாபெரும் சந்தர்ப்பம். சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே கிடைக்கும் இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி சேவையும் உள்ளன. 80 Finchdene Square, ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் வழங்கும் டொராண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர்ஸ் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல்.
0: 2:22 சிவலிங்கம் வணக்கம்.
2: என்ன
0: கதைக்கிறீங்க கேக்குதில்ல, தெளிவா விளங்குதில்ல.
2: இப்ப
0: பாருங்க, இல்ல கொஞ்சம் இல்ல இல்லையே. சரி சரி, உங்களுக்கு எந்த இலக்கம் வேணும்? 4, 5, 6, 8 இதுல எந்த இலக்கம் உங்களுக்கு வேணும்?
1: 4. தினசரி நாளிதழை முதல் முதலில் வெளியிட்ட நாடு எது? தினசரி நாளிதழை முதல் முதலில் வெளியிட்ட நாடு எது? திருத்தலாம். திருத்தலாம்.
0: அமெரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து. இல்லை, இங்கிலாந்துன்னா பதில் வந்துடுவீங்க. சரியான பதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், தினசரி நாளிதழ் டெய்லி நியூஸ் பேப்பரை யார் முதன் முதலாக வெளியிட்டார்கள் அப்படி என்று சொல்லித்தான் நாங்கள் அதான் நாங்கள் கேட்டோம். கேட்டால் பார்த்தீங்கன்னா இப்படி எல்லா பதிலையும் சொல்லி கடைசி ஒரு பதிலில் வந்து நிற்கும். அது எது என்று சொல்லி பார்த்தா, உலகத்திலே மிகப்பெரிய நாடு எது, அதுதான் வெளியிட்டது. சொல்லுங்க பாப்ப,
1: நீங்களே சொல்லுங்க.
0: நன்றியை சொல்லுங்க. விளைந்து கொண்டமைக்கு நகரிலே வெளியான ஒரு தினசரி நாளிதழ் தான் முதன் முதலாக உலகத்திலே வெளியிடப்பட்ட ஒரு நாளிதழாக இருக்கின்றது ஜெர்மனி. நான் என்ன ரஷ்யாவை யோசிச்சுட்டு சொல்லிட்டேன், உலகத்திலே மிகப்பெரிய நாடு அப்படின்ட்டு. ரஷ்யா தான் மிகப்பெரிய நாடு, ஆனால் ஜெர்மனியில் தான் முதன் முதலாக அச்சு நாளிதழ், அச்சு அதுதானே நாளிதழ், தினசரி நாளிதழ், அதாவது
1: அச்சிடப்பட்ட,
0: அதாவது நியூஸ் பேப்பர் ஆங்கிலம்.
1: எப்படியாவது டேமேஜ் பண்றதுல தான் நாங்க குறியா இருப்போம்.
0: இல்ல அப்படி இல்ல,
1: அப்படி இல்ல,
0: அப்படிதான். சரி, எனவே ஜெர்மனி 1650 முதன் முதலாக வெளியிட்டது அந்த நாளிதழை என்பது சரியான பதில். நீங்களும் உங்களிடம் இணைந்து கொள்ளலாம். 5, 6, 8 இணைந்து கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 4, 1, 6, 5, 4, 4, 0, 4, 0.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: லேக் ஒன்டாரியோவே லேக் அமெரிக்கான பெயர் மாற்றும் ஆணையில் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளதை கனடாவின் பூர்வ குடியின சமூகங்கள் வன்மையாக கண்டித்து வருகின்றன. லேக் ஒன்டாரியோனும் பூர்வ குடியின பெயர் அமெரிக்கா ஒரு நாடாக உருவாகும் முன்னரே உள்ளதை சுட்டிக்காட்டிய அவர்கள் அதனை மாற்ற முயற்சிப்பது பிராந்தியத்தின் வரலாற்றை அழிக்கும் செயல் என குற்றம் சாட்டியுள்ளனர்.
3: இந்தியாவில் மோடிக்கு இணையான பிரதமரை யாரும் சிந்திக்கக்கூட முடியாதென தமிழக பாஜக முக்கியஸ்தர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் அடுத்த பிரதமராக யார் சிறந்த தெரிவென இந்தியா டுடே வெளியிட்ட கருத்துக்கணிப்பு முடிவுகளில் பிரதமர் மோடி மற்றும் ராகுல்காந்திக்கு அடுத்ததாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் இடம்பெற்றமை பேசும் பொருளாகியுள்ளது. இந்த நிலையில் தமிழக பாஜக மற்றும் காங்கிரஸ் தரப்புகள் இது சார்ந்த கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றன.
2: இலங்கையில் இனங்களுக்கு இடையில் பிளவுகளை தூண்டும் வகையில் செயற்படுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் எச்சரித்துள்ளார். தேசிய கொடி குறித்து தாம் தெரிவித்த கருத்தின கூறி இன மோதல்களை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் பொய்ப்பிரச்சாரம் ஒன்றை ஒரு குழுவினர் திட்டமிட்டு மேற்கொள்வதாக அவர் சாடியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
1: 4165084 9552 4165084 9552.
2: Family Dental Clinic, Dr. Pavithra Nandeshwarar, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidiyal. Inga Mattume Dr. Pavithra Nandeshwarar Survey Valangukirar. 416-299-1020.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719, 4372431719.
0: லாக்மே ஹோம் சிங், கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Terrio license builder with Terrio warranty. Lakme Home Sync, 416-788-2426.
4: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4000.
5: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
6: FM 102.7 East FM.

0: இதை சொல்லிட்டு இருந்தீங்க சுரேகா, இது அந்த பாட்டு மாதிரி இருக்கு, இது இந்த பாட்டு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இது எந்த படத்துல தெரியுமா
1: சொல்லுங்க?
0: ஒரு பாட்டு ஆரம்பத்தில் போட்டோம், கல்யாண விருந்துன்னு சொல்லி பாட்டு போட்டோம். இப்போ பெரிய அளவில் இளையராஜ ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகின்ற ஒரு பாடல், கடந்த நாளைக்கு பிறகு பார்த்தால் அந்த வரிகள் விழுங்கக்கூடிய மாதிரி ஒரு நல்ல பாட்டு வந்திருக்கு, எங்கள் தலைவர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி கொண்டாடி தீர்த்தாங்க. இப்போ வரைக்கும் ஒரு கொண்டாட்டமான ஒரு மனநிலையோட அந்த பாட்டு ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அதே மாதிரி ரெண்டாவது பாட்டை இன்றைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதனால் முதல் முதல் நாங்கள் போட்டிருக்கிறோம். ஸ்வேதா பாடினது, அவரோட சேர்த்து இசைஞானி அவர்களும் இந்த பாடலை பாடிட்டு இருந்தாங்க. ஸ்க்ரீன்லையும் வரார், ஸ்வேதாவும் வந்து இந்த பாட்டை பிரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் சொல்லியிருந்தீங்க, சரி அதுக்குள்ளே போக தேவையில்லை. நாங்கள் என்ன செய்வோம், 2:50 கூட வெற்றி பாட்டு இன்று நாளில் இணைந்து சிறப்பித்து வெற்றி கொண்ட நேயர்கள் அனைவருக்கும், வெற்றி பெறாத இணைந்த நேயர்கள் அனைவருக்கும் எமது நிகழ்ச்சி சார்பாக நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற வாரமும் 8 கேள்விகளை இதே போலவே எடுத்து வருவோம். அந்த 8 கேள்விகளுக்கும் 8 நேயர்கள் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அண்ட் அட்வான்ஸ் விஷஸ்
1: அப்படி சொல்லிக்கொண்டு நான் வந்து நிகழ்ச்சியை விட்டு விடைபெற போகின்றேன். தொடர்ந்து மறைவது கரவேல் நிகழ்ச்சியுடன் சஞ்சயன் உங்களுடைய இணைந்திருப்பார். இதே போலவே இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் சுரேகா ரூபன். இனிமையான வணக்கம் நேயர்களே.
0: நன்றி சுரேகா. ஒலிக்கின விளம்பரம் மற்றும் பாடலை தொடர்ந்து நாங்கள் அறிவது கரவேல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். தொடர்ந்து அப்படியே இருங்க நேயர்களே.
2: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. Weekend East FM Tamil 102.7.
3: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
3: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
3: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
3: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
4: 416-461-6401.
5: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
6: Legacy Learning Hub, Grade 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2-hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம் ஒர்க் ஹெல்ப், அகடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப், 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்கார்போரோ, 647-532-2564, legacylearninghub.ca.
7: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன்ட் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகலவிதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Punraja, Commerce Ventures, 416-457-0651.
6: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட், மார்க்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.

0: தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: லோக்கல் முனியம்மாவுக்கு நம்ம கலக்கல் கண்ணியப்பன் துணை, நம்ம அண்ணனுக்கு யார் துணை?
1: கரெக்டா பாடலண்ணா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம். எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
1: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
2: வணக்கம் தல.
3: ஆரம்பிக்கலாங்களா?
4: ஒரு விடயம் 1000
3: விளக்கங்கள்.
5: கலகலப்பான
3: 2 மணி நேரம்.
2: நானே எத்தனையோ பேரை பாத்திருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சொல்ல நான் பாத்துக்கடா. எங்க அப்பா
3: உங்கள் இதய வானொலி ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலையில் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை அறிவது கரவேல்.
6: நேரம் 3 மணி, இப்பொழுது முதல் 5 மணி வரை நாங்கள் அறிவது கரவேல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். அறிவது கரவேல் இப்பொழுதும் ஒரு விஷயத்தை உங்களுக்காக கொண்டு வரும். அந்த விடயம் பற்றிய பலவிதமான தகவல்களை அதனூடாக சேர்த்து இனிய பாடல்களோடு தருவது வளமை. 2 மணி நேரம் உங்களுக்காக இன்றும் வர காத்திருக்கின்றது. 24 டிகிரி செல்சியஸாக ட்ரோண்டோ இருக்கிறது, 28 உணர்கின்றோம். அதே போலவே நள்ளிரவு வேலை என்பது 19 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்று. நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை அதி கூடிய வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸ், 5 மில்லிமீட்டர் வரையிலான மழை பொழிவு இருக்கும் என்ற எதிர்கூறல் தெரிவிக்கின்றது. அதே போலவே எரிபொருளில் நாளை நாளில் 4% அதிகரிப்பை காட்டவிருக்கின்றது. அதேபோல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-822-4122, ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ள வாரம். சரி, நாங்கள் இல்லை இன்னைக்கு என்ன எதை பற்றியதாக கதைக்கப் போகின்றோம் என்று சொல்லி பார்த்தால், வாகனம் வைத்திருக்கின்றவர்கள் அனைவருக்கும் அப்படி மட்டும் சொல்ல முடியாது, வாகனம் இல்லாதவர்களும் தெரிந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நாளில் ஒரு தடவையாவது இதை உச்சரிப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். அது நேரம் பலரும் சொல்கின்ற, அடிக்கடி சொல்கின்ற, அடிக்கடி சென்று வருகின்ற ஒரு விடயத்தை பற்றியதாகத்தான் இன்றைய அறிவது கரவேல் வரப்போகின்றது. அப்படி என்ன சஸ்பெண்டாக வச்சிருக்கா, போட்டு உடச்சுடு என்று சொல்லி சொல்கிறீங்க. கனடாவினுடைய ஒன்டாரியோ மாகாணத்திலே பயணம் செய்பவர்களுக்கு மிகவும் பரிச்சயமான பெயர்களில் ஒன்றுதான் இந்த ஹைவே 401. தினமும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு செல்லலாம், நீண்ட தூரம் பயணிக்கலாம், சுற்றுலா பயணிகள் அதே போலவே ஆயிரக்கணக்கான ட்ரக்ஸ் பயன்படுத்துகின்ற நெடுஞ்சாலை ஒரு சாதாரண போக்குவரத்து பாதை மட்டுமல்ல, ஒன்டாரியோவினுடைய பொருளாதாரம், வர்த்தகம், அதே போலவே நகர வளர்ச்சியை இணைக்கின்ற மிக முக்கியமான போக்குவரத்து நரம்பாக இருக்கின்ற ஒருவரையும் இந்த 401 இதை பற்றியதாகத்தான் இன்றைய நிகழ்ச்சி அமையப் போகின்றது. இது எங்கே தொடங்கி எங்கே முடிகின்றது, ஆரம்ப கட்டம் எவ்வாறு அமைக்கப்பட்டிருந்து இதற்கு பதிலாக பயன்படுத்தப்பட்ட வீதிகள் என்ன, இதை எவ்வாறு விரிவாக்கம் செய்தார்கள் என்றெல்லாம் பலவிதமான விடயங்கள், தெரிந்த விடயம் தெரியாத விடயம் என்று எக்கச்சக்கமான தகவல்களை சுவாரஸ்யமாக உங்களுக்கு தர காத்திருக்கின்றோம். இணைந்திருக்கலாம் ஈஸ்ட் எஃப்எம் போர்டு. நேரம் 3 மணி 2 நிமிடம்.

மூன்று மணி ஏழு நிமிடம் அறிவது கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எஸ்டெஃப்எம்மில். தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் செகண்ட் அனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்ட் கோயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று உங்கள் தேர்வில் அன்பளிப்பாக பெறுங்கள். ஒரு வருட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கோடி ஓடர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. இப்பொழுது 2500 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்லிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-900-4599. வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு மிகவும் பிரபலமானவர் ABS மிஸ்டர் பி சிங்ராஜ். 25 வருடங்களுக்கு மேலான சிறப்பான சேவையினை வழங்கி நன்மதிப்பை பெற்றவர். மிகவும் திறமை வாய்ந்த சட்டத்திறனைகளை தன்னுடன் இணைத்து உச்ச இழப்பீடுகளை பெற்றுக் கொடுக்கின்றார். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நம்பிக்கையுடன் அழைக்க வேண்டியவர் ABS மிஸ்டர் பி சிங்ராஜ். பெர்கோவெட்ஸ்லோ 416-993-8443. ஒன்டாரியோ அரசின் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். இப்பொழுது தமது அலுவலகங்களை கான்வால், அடவா, லண்டன், கிச்சனர் ஆகிய இடங்களுக்கும் விஸ்தரித்து சேவையினை வழங்குகின்றார். ABS மிஸ்டர் பி சிங்ராஜ், 416-993-8443. 401 பற்றியதாக இன்றைய அறிவது கரவேல் நிகழ்ச்சியை அமைந்திருக்கிறது. 401 எங்கே தொடங்கி எங்கே முடிகின்றது என்பதை நாங்கள் பார்க்கலாம். 401 ஒன்டாரியோவினுடைய தென்மேற்கு பகுதியில் உள்ள வின்ஸ்டர் நகருக்கு அருகிலிருந்து ஆரம்பித்து டொரண்டோ, கிங்ஸ்டன் போன்ற முக்கியமான பகுதிகளை கடந்து கிழக்கிலே ஒன்டாரியோ கியூபேக் எல்லை வரை செல்கின்றது. அங்கிருந்து கியூபேக்கின் ஆட்டோ ரோட் 20 உடன் இணைகின்றது. இதுதான் இதனுடைய ஆரம்பம் முடிவாக இருக்கின்றது. இதனுடைய முழு 401 முழு நீளம் சுமார் 818 கிலோமீட்டர். இதனால் கனடாவினுடைய மிக முக்கியமான நீண்டதுட கண்ட்ரோல்டு ஆக்சஸ் ஃப்ரீவேகளில் ஒன்றாக இது விளங்குகின்றது. முக்கியமாக வின்ஸ்டர், லண்டன், கிச்சனர் வாட்டலோ பகுதிகளுக்கான இணைப்புகள், மில்டன், மிசிசாகா, டொரண்டோ, பிக்கரிங், ஏஜாக்ஸ், விட்பி, ஆஷிவா, போர்ட்ஹோ, பெல்வில், அதேபோலவே கிங்ஸ்டன் மற்றும் கான்வால் பகுதிகளின தெற்கு ஒன்டாரியோவினுடைய பல முக்கியமான நகரங்களையும் பொருளாதார மையங்களையும் 401 இணைக்கின்றது. மிகப்பெரிய பொருளாதாரத்திலே மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பாக இருக்கின்ற ஒரு விடயம்தான் இந்த 401. இது எவ்வாறு உருவானது என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், 401 உருவாவதற்கு முன்னதாக ஒன்டாரியோவின் கிழக்கு மேற்கு பயணத்திற்கு ஹைவே 2, இப்போ கிங்ஸ்டன் ரோடுன்னு சொல்லி நாங்கள் அழைக்கிறோம். இந்த கிங்ஸ்டன் ரோடு அங்கே போகிற நேரம் வேறு வேறு டண்டாஸ் அப்படி ஒன்று வேறு வேறு பேர்களால் அழைக்கப்படுது. இந்த ஹைவே 2 மிக முக்கியமான பாதையாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் பலவிதமான நகரங்கள் அதேபோலவே சிற்றூர்களுடைய மையப்பகுதிகளை கடந்து செல்வதனால் வாகனங்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்த போது போக்குவரத்து நெரிசலும் அதிகரித்திருக்கின்றது. இதனால் 1930களிலே புதிய கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலைகளுடைய தேவை உணரப்பட்ட போது, இரண்டாவது உலகப் போரால் இந்த திட்டம் தாமதமானாலும் கூட 1947 ஸ்காப்ரோ பகுதிகளில் இருந்து ஓஷோ வரை புதிய 4 வழிப்பாதை திறக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது 1947 அந்த காலகட்டத்திலே அந்த 4 வழிப்பாதைக்காக அவர்கள் வைத்த பெயர் ஹைவே 2A என்று சொல்லி அழைக்கப்பட்டதாக வரலாறு தெரிவிக்கின்றது. அதே போல 1952 ஒன்டாரியோ தனது 400 சீரிஸ் ஹைவே நம்பரிங் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்திய போது ஹைவே 401 என்ற அடையாளம் பயன்பாட்டுக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே இது 1947 முதன் முதலாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த 4 வழிப்பாதை. இதுதான் 401 ஆரம்பம் என்று சொல்லலாம். இது ஸ்காப்ரோவிலிருந்து ஒஷோ வரையிலான ஒரு பகுதியாக அல்லது பிரயாணமாக அமைந்திருந்தது. இது ஆரம்பத்திலே ஹைவே 2A அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு 400 சீரிஸ் ஹைவே நம்பரிங் சிஸ்டத்தை ஒன்டாரியோ அறிமுகப்படுத்திய பின்னர் இந்த ஹைவே 401 என்று அடையாளப்படுத்தப்பட்டு அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதுதான் வரலாறு. இதே போலவே ட்ரோனோ பைபாஸ் அதே போலவே முழுமையான ஹைவே 401 பற்றிய தகவல் நாங்கள் காத்திருக்கின்றோம். எனவே இணைந்திருங்கள் ஈஸ்ட் FM 3 மணி 10 நிமிடம்.

0: ஒன்று மணி 16 நிமிடம் அறிவது கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். போரம் அன்னை பெரியதாக நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. பல விதமான தகவல்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். மனிதர்கள் ஈஸ்ட் எஃப்எம் மோடு என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது முதல் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்குகின்ற தகவல்களை நாங்கள் அறிந்து கொள்ளலாம் 8 மணி வரையிலும். அந்த வகையில் இப்பொழுது அந்த தகவல் உங்களுக்காக
1: டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளபாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான தளபாடங்கள் இங்கே பிரம்மாண்டமான காட்சியுறையில் இந்த மலிவு விற்பனையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற விசேட மலிவு விற்பனையாக இந்த பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டி இருப்பதால் இவ்வாறு ஹோல்சேல் விலையில் இவற்றினை நீங்கள் மிகப்பாரிய சேமிப்போடு பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கிறது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாடு ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3 இயர் வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக் கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. டொரண்டோவின் லார்ஜஸ்ட் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து வகையிலான தளவாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற அதிவிசேட சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ்
2: தமிழ் Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1,000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty-உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2,000 வரை பெருமதியான special gift madam summer prices kaathirukkirana ahmed tamzi 437-860-7002
3: Subra Mortgage Financial Solutions Residential Commercial Kana First Second Mortgages Refinance Renewal Equity Line of Credit Nei Petrukolvadil Siramangalai Sandikkirirgala No Problem Pradhana Vangigalil 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal Bad Credit Consult Proposal Bankruptcy Ullavargalum Petrukolla Mudiyum Ungal Loan Processing Nei Udanukudan Email Udaga Update Seyyapadum Subra Mortgage Financial Solution Nason 1585 Markham Road Unit 406 416-90
4: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் 416-779-2323 416-779-2323
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
7: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
8: திசையெங்கும் கேட்கும் இசை. East FM. East FM.ca.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM 102.7
1: தமிழ் செய்திகள்.
2: அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுக்களின் போது கனடா தனது நிலைப்பாடுகளில் உறுதியாக உள்ளதையும் பேச்சுவார்த்தைகளில் இருந்து வெளியேறியதையும் புதிய இப்போஸ் கருத்து கணிப்பில் 63 விதமான கனடிய மக்கள் வரவேற்றுள்ளனர். அத்துடன் ட்ரம்ப் நிர்வாகத்தின் வரி விதிப்புகளுக்கு பதிலடியாக அதற்கு சமனான வரிகளை கனடா விதித்தமைக்கு 73 விதமான கனடிய மக்கள் ஆதரவளித்துள்ளனர். சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு இலங்கையின் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் ஒருங்கமைத்துள்ள மாநாடு நாளை யாழ்ப்பாணத்தில் இடம்பெறவுள்ளது. நீதிக்கான நீள் பயணம் எனும் இந்த மாநாடு உலக தமிழாராய்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூபியில் அஞ்சலியுடன் தொடங்குகிறது. அங்கு ஆரம்பிக்கும் பேரணி மாநாடு இடம்பெறும் தந்தை செல்வா மண்டபத்தை வந்தடையும். இலங்கையில் நீண்டகால இனப்பிரச்சினைக்கு சர்வதேச சட்டங்களினூடாக தீர்வினை பெற்றுத்தர உலக நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவுகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களுக்கான காமராஜர் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை எதிர்வரும் 17 தேதி விருதுநகரில் காமராஜர் கல்வி கற்ற பாடசாலையில் முதலமைச்சர் விஜய் ஆரம்பித்து வைக்கவுள்ளார். மறுபுறத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்தது ஒரு விபத்தென அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: அறிவித்தல் ஒன்று, திரு சுபையீசன் பூபாலசிங்கம் சுபன் அவர்களின் அமரத்துவ அறிவித்தல். யாழ் வளலாயி பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும், கனடா ஸ்காப்ரோவை வதிவிடமாகவும் கொண்ட திரு சுபையீசன் பூபாலசிங்கம் சுபன் அவர்கள் 16/8/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். அன்னார் காலம் சென்ற பூபாலசிங்கம் அன்னலட்சுமி தம்பதிகளின் அன்பு மகனும், காலம் சென்றவர்களான செல்லத்துறை பொன்னம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும், காலம் சென்ற கதிர்காமு நாகம்மா நேசரத்னம் ஆகியோரின் பிராமகனும், காலம் சென்ற ஆசைப்பிள்ளை பொன்னு குமாரசாமி பாக்கியம் ஆகியோரின் அன்பு பேரனும், வத்சலா அவர்களின் பாசமிகு கணவரும், சாய்தா ஸ்ரேயா சாஸ்வத் ஆகியோரின் அன்பு தந்தையும், குகையீசன் சுவேந்தினி தவையீசன் ஆகியோரின் அன்பு சகோதரரும், ஷியாம் ஐசா வைஷ்ணா வருண் ஆகியோரின் அன்பு பெரியப்பாவும், சஞ்ச்னா சனுஷ் ஆகியோரின் அன்பு மாமாவும், தரணிகா கௌசீலன் சிவதர்ஷினி ஆகியோரின் அன்பு மைத்துனரும் ஆவார். அன்னாரின் பூத உடல் August 29, 2026 சனிக்கிழமை மாலை 5 மணி தொடக்கம் 9 மணி வரையிலும், August 30, 2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணி தொடக்கம் 9:30 மணி வரையிலும், 89/11 வூட்பேன் அவென்யூ மாக்கத்தில் அமைந்துள்ள சாப்பல் ரிச் ஃபியூனரல் ஹோம் அண்ட் கிரிமேஷன் சென்டரில் பார்வைக்கு வைக்கப்பட்டு, ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 to 11:30 இடையில் ஈமக்கிரியல் நடைபெற்று, 12/492 வூட்பேன் அவென்யூ கோம்லியில் அமைந்துள்ள ஹைலண்ட் ஹில்ஸ் கிரிமேட்டோரியமில் ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் 12 மணிக்கும் 12:30 இடையில் தகனம் செய்யப்படும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். தொடர்புகளுக்கு குகன் சகோதரன் 6479925842, 6479925842, சுகா சகோதரி 6479967842, 6479967842, ஈசன் சகோதரன் 416-219-9494, 416-219-9494. அது திரு சுபையீசன் பூபாலசிங்கம் சுபன் அவர்களின் அமரத்துவ அறிவித்தல்.
1: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம்.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு. அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவர் சண்முகநாதன், லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
3: Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 4374777960 4374777960.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
4: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
5: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044. selasi.ca.
6: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
7: FM 102.7
6: East FM.

0: 3:47 நிமிடம் அறிவது கரவேல் கடுகுடுக்கணும் ஸ்டெஃபமேல் சுயம் சில்க்ஸ் இன்றும் நாளையும் வழங்கும் மெகா சேல். $395 பெறுமதியான காஞ்சிபுரம் சாரிகள் $250, 3 காட்டன் சாரீஸ் $100, $135 பெறுமதியான செமி சில்க் $50, $95 பெறுமதியான ஷல்வார் $50, கிட்ஸ் குர்தா ஸ்டார்டிங் ஃப்ரம் $20, கிட்ஸ் வேர்ட்டி செட் $35, மென்ஸ் வேர்ட்டி செட் $75, சாரம் $5, நைட்டி $10, பிரித்தி ப்ளூ லீஃப் கிரைண்டர் $150. மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் யூனிட் 114 அமைந்துள்ள சுயம் சில்க்ஸ் வழங்கும் மெகா சேல். 416-500-3839. அறிவது கரவேல் நிகழ்ச்சியிலே நாங்கள் 401 பற்றியதாக நாங்கள் 401 பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே ட்ரோனோ பைபாஸ் ஹைவே 401 வரலாற்றில் முக்கியமான கட்டமாக இருந்தது தான் இந்த ட்ரோனோ பைபாஸ் என்று சொல்லி சொல்லலாம். இந்த ட்ரோனோ நகரத்தினுடைய உள்ளூர் வீதிகளுக்குள் நீண்ட தூர போக்குவரத்து நுழைவதை குறைக்கின்ற நோக்கத்தில் நகரனுடைய வடக்கு பகுதியிலே இந்த பாதை உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 1956 ட்ரோனோ பைபாஸின் முக்கிய பகுதி நிறைவடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் ட்ரோன்டோ இன்றைய அளவிற்கு இந்த வடக்கு நோக்கி விரிவடைந்திருக்கவில்லை. அதனால் நகரம் வேகமாக வளர்ந்ததால் ஒரு காலத்திலே நகரத்தை சுற்றி சென்ற 401, அதற்கு பின்ன கிரேட்டர் ட்ரோனோ GTA இதனுடைய மைய போக்குவரத்து பாதையாக மாறியிருக்கின்றது. அதாவது முழுமையான அந்த ஹைவே 401 பொறுத்தவரையிலே 1950 அதே போல 1960களில் இந்த ஹைவே 401 பல கட்டங்களாக விரிவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. வின்சர்லிருந்து டில்பரி வரையும், லண்டன்லேருந்து வுட்ஸ்டாக், மில்டன் ட்ரோன்டோ, ஆஷியோவா போர்ட் ஹோப், ட்ரென்டன் பெல்வில், கிங்ஸ்டன், குணானுக்கே சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் கேதானே, யாரோ தெரிஞ்சாக இருந்தீங்கன்னு சொன்னால் சிரிப்பீங்க. அதால் கிங்ஸ்டன், குணானுக்கே போன்ற பகுதிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இறுதியாக குணானுக்கே புரோக்வில் பகுதியில் 1968 நிறைவடைந்திருக்கின்றது இந்த 401 முழுமையான விரிவாக்கம். அதே போல் அந்த மெக்டொனால் காட்டே ஃப்ரீவே, இதுவும் முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. ஹைவே 401 இன்னும் ஒரு வரலாற்று பேர் தான் நாங்கள் சொன்னது, இந்த மெக்டொனால் காட்டே ஃப்ரீவே. 1965 ஒன்டாரியோனுடைய முதல்வராக இருந்த ஜோன் ரோபர்ட்ஸ், இவர் கனடாவினுடைய கன்ஃபெடரேஷன் உருவாக்கத்திலே முக்கிய பங்காற்றிய சர் ஜான் ஏ மெக்டொனால்ட், அதே போலவே சர் ஜோர்ஜ் எல்லன் காட்டி ஆகியவரை கௌரவிக்கிற வகையிலே ஹைவே 401 இந்த பெயரை வழங்கியிருக்கின்றார். ஆனால் பொதுமக்களிடையே இன்றும் பிரபலமாக பயன்படுத்தப்படுகின்ற அல்லது ஈஸியாக சொல்லப்படுகின்ற பெயர் தான் D401 அல்லது D401 அல்லது ஹைவே 401. இதை தவிர நாங்கள் மெக்டொனால் காட்டே ஃப்ரீவேன்னு சொல்லி சொல்லலாம், அவ்வளோ விரிவாகலாம் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறல 401 சொல்லி சுருக்கமாக சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அந்த வட அமெரிக்காவினுடைய மிக பரபரப்பான ஹைவேயாக பார்க்கப்படுகிறது இந்த 401 தான். அதனுடைய சிறப்பு, அதனுடைய போக்குவரத்து அளவு என்பதை வைத்து இதனை வகைப்படுத்தியிருக்கின்றால், குறிப்பாக ட்ரோண்டு வழியாக செல்கின்ற பகுதி கனடாவில் மாத்திரமல்ல வட அமெரிக்காவினுடைய மிக அதிக வாகன போக்குவரத்து கொண்ட ஹைவே பகுதியாக பல தரவுகளில் குறிப்பிடப்படுகிறது, பல வரலாற்று தரவுகளும் குறிப்பிடப்படுகிறது. முக்கியமாக ஒன்டாரியோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷனுடைய 2019 தரவுகளை ஆய்வு செய்திருக்கின்ற ஒரு நிலையிலே ட்ரோனோவினுடைய ஹைவே 401 பகுதியில் சராசரியாக நாளொன்றிற்கு 359,850 வாகனங்கள் பயணித்ததாகவும், ரென்ஃபோ டிரைவ் ஹைவே 427 இடையே சராசரியாக 450,300 வாகனங்கள் சென்றதாகவும் இந்த தரவு தெரிவிக்கின்றது. அதே போலவே ஒன்டாரியோ அரசும் 401 ஹைவே 401 நார்த் அமெரிக்காஸ் பிஸியஸ்ட் அண்ட் மோஸ்ட் கன்ஜஸ்டட் ஹைவே அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் கலெக்டர் சொல்லி இருவிதமான போக்குவரத்து லேன்கள் இருக்குது. அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிந்தாலும் கூட இன்னும் சில விடயங்கள் அதை பற்றியதாக நாங்கள் சொல்லலாம். 3:51 இந்த நேரத்தில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்குகிற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து வகையிலான தளபாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான தளபாடங்கள் இங்கே பிரம்மாண்டமான காட்சியுறையில் இந்த மலிவு பிணையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற விசேட மலிவு விற்பனையாக இந்த பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியிருப்பதால் இவ்வாறு ஹோல்சேல் விலையில் இவற்றினை நீங்கள் மிகப்பாரிய சேமிப்போடு பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ஸ்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டின் சந்திப்பில் GTAவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாடு ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சர் பெற்றுக் கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக்கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. டொரண்டோவின் லார்ஜஸ்ட் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து வகையிலான தளவாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற அதிவிசேட சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
2: திசையெங்கும் கேட்கும் இசை.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
2: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
1: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
2: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
3: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும்

0: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ் 416-473-8472. 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் ஃபைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 Milner Avenue, ஸ்கார்ப்ரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன், 416-284-9800.
1: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
2: பாரிஜாத பூவே அந்த தேவலோக தேனே.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
2: பூவே பூவே பெண் பூவே,
1: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
2: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
3: நேரம் 4:01. ஈஸ்ட் எஃப்எம்எல் 60 கரவையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 25 டிகிரி செல்சியஸ் டொரண்டோ, 29 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். பிற்பகல் வேலை என்பது 22 டிகிரி செல்சியஸாகவும், இரவு வேலை 19 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும், நாளை நாளில் 23 டிகிரி செல்சியஸ் தகுதிக்கூடிய வெப்பநிலை என்றும் எதிர்கூறல் தெரிவிக்கின்றது. நாளை பொறுத்தவரை எரிபொருள் விலையிலே 4% அதிகரிப்பு என்றும் அறிய தரப்பட்டிருக்கின்றது. 4:02.

0: 4:08 இஸ்டெஃபமோடு இணைந்திருக்கிறோம். அறிவது கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தங்கநகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் செகண்ட் அனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்ட் கோயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று உங்கள் தெரிவில் அன்பளிப்பாக பெறுங்கள். ஒருவருடைய இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கொடி ஓடர்களுக்கு செய்கொலி இல்லை, சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. இப்பொழுது $2,500 மேல் நகை வாங்கும்போது ஆவடி 2026 ஏத்திரி காரை வெல்லும் வாய்ப்பு. வாக்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 4 உங்கள் அபிமான ஆல்பியன் வுட்சைட், சென்ட்ரல் பார்க்வே, கேப்ரைஸ், அப்பலோ, யோக் சினிமாஸில் யாஷ் நடிப்பில் டாக்ஸிக், சூர்யா நடிப்பில் விஸ்வநாதன் சன்ஸ் மற்றும் ஹாய் ஒன்ஸ் மோர் ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வுட்சைட், சென்ட்ரல் பார்க்வே, கேப்ரைஸ், அப்பலோ மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். 401 பெரிதாக இன்றைய அறிவது கரவேல் அமைந்திருக்கின்றது. மேலதிகமான தகவல்களை நாங்கள் பார்த்து விடலாம். எக்ஸ்பிரஸ் கலெக்டர் லேன்ஸ் உங்களுக்கெல்லாம் தெரியும். ட்ரோண்ட பகுதியில் ஹைவே 401 தனித்துவமாக்குகின்ற முக்கியமான அம்சம் தான் இந்த கலெக்டர் எக்ஸ்பிரஸ் சிஸ்டம். எக்ஸ்பிரஸ் லேனை பொறுத்தவரை நீண்ட தூரம் நீங்கள் எந்த விதமான எக்ஸிட்டும் எடுக்காமல் பயணிப்பவராக இருந்தால் நீங்கள் எக்ஸ்பிரஸை தொடர்ச்சியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். கலெக்டர் லேன்ஸ் என்று சொல்லுகிற போது அருகருகில் எக்ஸிட் வருகின்றவர்கள், எக்ஸிட்டை பயன்படுத்துகின்றவர்கள் தான் இந்த கலெக்டரை அதிகம் பயன்படுத்துவார்கள். இதெல்லாம் சாதாரணமாக உங்களுக்கு தெரியும். இந்த அமைப்பு என்பதே பல்வேறு இடங்களிலே ஹைவேக்குள்ள நுழைகிற, அதே போல வெளியேறுகின்ற வாகனங்களை பிரதானமாக நீண்ட தூர டிராஃபிக்லேருந்து ஓரளவு பிரிக்கிறதுக்கும் இலகுவாக்குறதுக்காகத்தான் இந்த இரண்டு லைன்களும் இரண்டு விதமான லைன்கள் அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. முக்கியமாக 1960களிலே ட்ரோண்ட பகுதியிலே ஹைவே 401 குறைந்தது 12 லைன்களாக விரிவுபடுத்துகின்ற மிகப்பெரிய திட்டம் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த கலெக்டர் எக்ஸ்பிரஸ் அமைப்பினுடைய முக்கியமான பணிகள் 1970 தொடக்கத்திலே நிறைவடைந்ததாக சொல்லப்படுகிறது. முக்கியமாக ஒன்டாரியோ பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கின்ற இந்த 401, இதனுடைய முக்கியத்துவம் பேசஞ்சர் டிராஃபிக்கில் மட்டும் இல்லை என்பது முக்கியமானது. முக்கியமாக இந்த கனடா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் வர்த்தகத்துக்கு மிக முக்கியமான பாதையாக இந்த 401 அமைந்திருக்கிறது. வின்ஸ்டர், டிட்ராய்ட் எல்லை வழியாக வருகின்ற பொருட்கள் ஒன்றாரியோ, அதே போலவே கியூபேக் பகுதிகளுக்கு செல்ல 401 மிக முக்கியமான ஒரு இணைப்பாக செயல்படுகின்றது. அதே போலவே ட்ரோண்டோவினுடைய ஹைவே 427 முதல் ஹைவே 404 வரையிலான 401 பகுதிகளை மிகவும் பிரபரப்பான இடத்திலே 4,16,000 அதிகமான வாகனங்கள், சுமார் 41,000 ட்ரக்குகளுக்கும் அதிகமாக பயணிப்பதாக ஒன்றாரியோ அரசினுடைய கிரேட்டர் கோல்டன் ஹோஸ்டியோ டிரான்ஸ்போர்டேஷன் பிளான் தெரிவிக்கின்றது. அதே பகுதியிலே நாளொன்றுக்கு கிட்டத்தட்ட 600 மில்லியன் டாலருக்கும் அதிகமான மதிப்புள்ள பொருட்கள் நகர்த்தப்படுவதாக, கொண்டு செல்லப்படுவதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. இதனால் ஹைவே 401 என்பது ஒரு சாலை மாத்திரமல்ல, ஒன்டாரியோவினுடைய மேனுஃபேக்சரிங், ரீட்டெயில், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங், அக்ரிகல்ச்சர், அதே போல இன்டர்நேஷனல் ட்ரேட் ஆகியவற்றுடன் நேரடியாக இணைந்த ஒரு மிகப்பெரிய பொருளாதார வழித்தடமாக இந்த 401 அமைந்திருக்கின்றது. அதே போல இந்த ஹைவே ஆஃப் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்திருப்போம். செல்கின்ற போது ஹைவே சைன் இருக்கும், அந்த ரோட் சைன் இருக்கின்ற போது அதிலேயே பொறிக்கப்பட்டிருக்கும் ஒரு பேராக ஹைவே ஆஃப் ஹீரோஸ் அப்படி இருக்கும். இது என்ன சொல்லி பார்த்தால், இந்த ஹைவே 401 ஒரு பகுதி, ஹைவே 401 ஒரு பகுதி கனடியர்களுக்கு உணர்வுபூர்வமான முக்கியத்துவத்தை வழங்குவதாக சொல்லப்படுகிறது. ட்ரென்டனில் இருக்கின்ற கிளென் மில்லர் ரோட் முதல் ட்ரோண்டோவினுடைய டான்வை பார்க்வே, அதாவது 404 சந்திப்பு வரை உள்ள ஹைவே 401 பகுதி ஹைவே ஆஃப் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்றது. இந்த இடம் ட்ரென்டனில் இருக்கின்ற கிளென் மில்லர் ரோட்டிலிருந்து டான்வெளி பார்க்வே வரையுமான பகுதி இந்த ஹைவே ஆஃப் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. முக்கியமாக வெளிநாட்டு இராணுவ பணிகளை உயிரிழந்த கனடியன் ஆர்ம் ஃபோர்ஸஸ் இவர்களுடைய வீரர்களுடைய உடல்கள் டிஎஃப்பி ட்ரென்டனிலிருந்து ட்ரோண்டோவிற்கு கொண்டு செல்லப்பட்ட போது மக்கள் ஹைவே மேம்பாலங்களிலிருந்து கனடிய கொடிகளை ஏந்தி மரியாதை செலுத்தியதன் நினைவாகத்தான் இந்த பெயர் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இந்த பகுதி 2007 ஹைவே ஆஃப் ஹீரோஸ் அப்படி என்று அடையாளப்படுத்தப்பட்டு பெயர் சூட்டப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. 4:12 அறிவது கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிற தகவலை கேட்கலாம்.
1: டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளபாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான தளபாடங்கள் இங்கே பிரம்மாண்டமான காட்சியுறையில் இந்த மலிவு பிணையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற விசேட மலிவு விற்பனையாக இந்த பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியிருப்பதால் இவ்வாறு ஹோல்சேல் விலையில் இவற்றினை நீங்கள் மிகப்பாரிய சேமிப்போடு பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாடு ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் $3 வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக்கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக்கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. டொரண்டோவின் லார்ஜஸ்ட் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து வகையிலான தளவாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற அதிவிசேட சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift madam summer prices காத்திருக்கின்றன. அகமத் தம்சீன் 437-860-7002.
2: உள்ளம் கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
3: September 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸின் கோலாகல திறப்பு விழா.
2: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். September 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
3: 6475986669.
4: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மாக்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், சுவீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
5: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
6: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
5: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
7: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
8: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ். 416-795-0707.
9: Weekend East FM Tamil. 92.7.

0: 4:28 60 கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மிஸ்டர் ஃபெமேல் வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு மிகவும் பிரபலமானவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். 25 வருடங்களுக்கு மேலாக சிறப்பான சேவையினை வழங்கி நன்மதிப்பை பெற்றவர். மிகவும் திறமை வாய்ந்த சட்டத்தரணிகளை தன்னுடன் நினைத்து உச்ச இழப்பீடுகளை பெற்றுக் கொடுக்கின்றார். வாகன விபத்து ஏற்படக்கூடாது ஏற்பட்டால் நம்பிக்கையுடன் அழைக்க வேண்டியவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். விழக்கோ வெட்ஸ்லோ 416-993-8443. ஒன்டாரியோ அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். இப்பொழுது தமது அலுவலகங்களை கான்வால், அடவா, லண்டன், கிச்சனர் ஆகிய இடங்களுக்கும் விஸ்தரித்த சேவையினை வழங்குகின்றார். ABS மிஸ்டர் பி சிங்ராஜ் 416-993-8443. 60 கரவேல் நிகழ்ச்சிகளை நாங்கள் இன்றைய நாளில் 401 பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 401 மிகப்பெரிய சவால் என்று பார்த்தால் டிராஃபிக். எப்படித்தான் அவ்வளவுதான் விரிவுபடுத்தினாலும் அதனுடைய முக்கியமான சவால் என்பது டிராஃபிக். அதுக்கு முக்கியமான காரணம் 4 மில்லியனுக்கும் அதிகமான வாகனங்கள் என்பது GTA பெருமாகத்திலே பதிவு செய்யப்பட்டதாக இருக்கிறது. அதை தாண்டி வெளி மாகாணங்களிலிருந்து அமெரிக்காவிலிருந்தெல்லாம் வருகை தருகின்ற மக்களினுடைய வாகனங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா ஓரளவிற்கு வாகனங்களுடைய செறிவு என்பது அதிகம், அதனுடைய வரவு என்பது அதிகம். எனவே அதன் காரணமாக இருக்கின்ற மாத்திரம்தான் இருக்கு. வாகனம் அதிகரிப்பதற்காக வீதிகளினுடைய ஹவியனுடைய லேன்களை எதை இருக்க முடியுமா என்று கேட்டால் இல்லை. இது மிகப்பெரிய சவாலாக இன்றைய நாளில் அமைந்திருக்கிறது. காலமே அதே போலவே மாலையில் ரஷ் அவர்ல எல்லாமே ட்ரோண்டோ, மிசிசாகா, ட்ரோம் உள்ளிட்ட பகுதிகளிலே சிறிய விபத்து அல்லது ஒரு லேன் க்ளோஸ் பண்ணியிருந்தால் கூட ஒரு நீண்ட தூரமான டிராஃபிக்கை நாங்கள் பார்த்திருப்போம். சிக்கி சின்னாவினமாயிருப்போம். அதை எனக்கு அனுபவம் இருக்கு, உங்களுக்கெல்லாம் நிச்சயமாக அனுபவம் இருக்கு. கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க யோசிப்பீங்க, இந்த நேரத்தில் நான் எப்படி பட்டனே மாட்டினே அப்படின்லாம் யோசிப்பீங்க. அந்தளவிற்கு மிகப்பெரிய அளவான ஒரு டிராஃபிக் என்பது, வாகன நெரிசல் என்பது மிகப்பெரிய சவாலாக அமைந்திருக்கின்றது. முக்கியமாக பார்த்தா இந்த ஓஷுவா கிச்சனர் பயண நேரம் என்பது 2016 135 நிமிடங்களாக இருந்திருக்கிறது. ஆனால் மேம்படுத்துகிற பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதன் காரணமாக அவ்வப்போது அந்தந்த இடங்களில் இடம்பெறுகின்ற பணிகள் அதே போலவே தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்டாரியோ அரசினால் மிகப்பெரிய அளவில் முன்னெடுப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதனுடைய திருத்தப் பணிகள் இதன் காரணமாக 2051 229 நிமிடங்கள் வரை உயரக்கூடும். அதாவது 135 இப்போ கொஞ்சம் கூடியிருக்கும். ஆனால் 2051 பார்த்தீங்கன்னா 229 நிமிடங்களாக அதனுடைய நேரம் உயரக்கூடும் என்றது பார்த்திங்கன்னா ப்ரொவின்ஷியல் டிரான்ஸ்போர்டேஷன் பிளான் கணித்ததாக தெரிவிக்கின்றது அரசு தரப்பிலிருந்து.
1: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
0: லேக் ஒன்டாரியோவை லேக் அமெரிக்கா என பெயர் மாற்றும் ஆணையில் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளதை கனடாவின் பூர்வ குடியின சமூகங்கள் வன்மையாக கண்டித்து வருகின்றன. லேக் ஒன்டாரியோ எனும் பூர்வ குடியின பெயர் அமெரிக்கா ஒரு நாடாக உருவாகும் முன்னரே உள்ளதை சுட்டிக்காட்டிய அவர்கள் அதனை மாற்ற முயற்சிப்பது பிராந்தியத்தின் வரலாற்றை அழிக்கும் செயல் என குற்றம் சாட்டியுள்ளனர். இந்தியாவில் மோடிக்கு இணையான பிரதமரை யாரும் சிந்திக்கக்கூட முடியாதென தமிழக பாஜக முக்கியஸ்தர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் அடுத்த பிரதமராக யார் சிறந்த தெரிவின? இந்தியா டுடே வெளியிட்ட கருத்து கணிப்பு முடிவுகளில் பிரதமர் மோடி மற்றும் ராகுல் காந்திக்கு அடுத்ததாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இடம்பெற்றமை பேசுபொருளாகியுள்ளது. இந்நிலையில் தமிழக பாஜக மற்றும் காங்கிரஸ் தரப்புகள் இது சார்ந்த கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றன. இலங்கையில் இனங்களுக்கு இடையில் பிளவுகளை தூண்டும் வகையில் செயற்படுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நளிந்த ஜாயதீச எச்சரித்துள்ளார். தேசிய கொடி குறித்து தாம் தெரிவித்த கருத்தென கூறி இன மோதல்களை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் பொய்ப்பிரச்சாரம் ஒன்றை ஒரு குழுவினர் திட்டமிட்டு மேற்கொள்வதாக அவர் சாடியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
2: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
1: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியுற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
2: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லாக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
1: 416-788-24-26
3: பாட்டுக்கு
4: நாரதன்,
3: வீணைக்கு
4: வாணி,
3: அழகுக்கு
4: முருகன்,
3: சொல்லுக்கு
4: அகத்தியன்,
3: வில்லுக்கு
4: வினோத்குமார்.
3: எனது வினோத்குமாரா?
4: ஆம், வில்ஸ். அதாவது உயிர் எழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளண்டிட் சைனா மால், கேனடி மெட்ரோ ஸ்டீல் சந்திப்பில். அழையுங்கள் 6477665189.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
6: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
7: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
6: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
8: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham & Steels Red Building இன் உள்ளே, 416-291-3232.
9: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
10: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
11: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
10: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
0: நல்ல பாட்டு, நாலு விஷயம். FM 102.7 East FM.ca.

0: 4:44 அறிவது கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மிஸ்டர் ஃபெமேல் 401 பற்றியதாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது. தொடர்ச்சியான விரிவாக்கம் என்பது இடம்பெற்றிருக்கின்றது. அதை பற்றி யாராக பார்க்கணும் என்ற காரணம், சொன்னது போலவே வாகன எண்ணிக்கை, அதே போலவே மக்களினுடைய அதிகரிப்பு என்பது இந்த 401 தொடர்ச்சியான இந்த மேம்படுத்தலுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. அந்த வகையிலே மிசிசாகா மில்டன் பகுதியிலே 18 கிலோமீட்டர் புதிய லேன்கள் இணைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த திட்டம் 2022 நிறைவடைந்தது. அதற்கு பின்னர் பார்த்தீங்கன்னா ஒரு சராசரியாக ஒரு கிழமை நாளிலே 180,000 வாகனங்கள் தொடர்ச்சியாக பயணிப்பதாக ஒன்றிய அரசு தெரிவித்திருக்கிறது. அதேபோல் கேம்பிரிட்ஜ் பகுதியிலே ஹைவே 8 முதல் டவுன் லைன் ரோட் வரையிலான சுமார் 8 கிலோமீட்டர் விரிவாக்கமும் நிறைவடைந்திருக்கிறது. அங்கும் பார்த்தால் நாளொன்றிற்கு 150,000 அதிகமான வாகனங்கள் வரை பயணிப்பதாக மாகாண அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த 401 எந்த அளவிற்கு, ஏன் இவ்வளவு முக்கியம் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஹைவே 401 இல்லாமல் இன்றைய சதன் ஒன்றியாரியோ தெற்கு ஒன்றியாரியவினுடைய தினசரி வாழ்க்கையை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது என்பதுதான் முக்கியமான ஒரு விடயம். ஒருபுறம் மக்களுடைய வேலை, கல்வி, குடும்பம், அதே போலவே சுற்றுலாவிற்காக இதை பயன்படுத்துகின்ற மக்கள், அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரக், உணவு, வாகன உதவி பாகங்கள், தொழிற்சாலை பொருட்கள், ரீட்டெயில் ப்ராடக்ட்ஸ், அதே போலவே பல்வேறு விதமான சரக்குகளை நகரங்களுக்கிடையே கொண்டு செல்கின்ற பணிகள் அப்படி என்று எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. அதை தாண்டி ட்ரோனோ பியர்சன் ஏர்போர்ட், மேஜர் போர்டர் கிராசிங்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ், அதே போல முக்கியமான ஹைவேக்களுடன் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ 401 இணைவதுதான் இதனுடைய மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. என் 401 எடுக்கிறது பார்க்க லோக்கலில் போயிடலாமே சொல்லி சிலர் சொல்லுவாங்க, அந்த ரஷ் ஹவரில். ஆனால் இந்த லோக்கலில் போய் ஒவ்வொரு சிக்னலாக நின்று போகிற 50, 60, சில இடங்களிலே 70, 80 அப்படின்னு சொல்லி மாறி மாறி ஸ்பீட் லிமிட் இருக்கும். ஆனால் ஒரு 60 இல்லை 70 போனாலும் சிக்னல் இல்லாமல் அப்படியே மாறி மாறி ஒரு மாதிரியாக போட்டுக்கிட்டு ஓடிப்போனால், அதாவது அந்த எமர்ஜென்சி லைன் இல்லாமல் அப்படி ஒரு மாதிரி போட்டு போகிற நேரத்தில் லோக்கலை விட இந்த ஹைவேயில் ஓரளவுக்காவது நேர காலத்தோடு போய் சேர்ந்துடலாம்ன்ற நம்பிக்கையில் தான் 401 இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஒரு சமரியாக பார்த்தால் சுவரட்சியமான தகவல் என்று பார்த்தால், இதனுடைய ஹைவே 401 பொறுத்தவரை அதனுடைய பேர் கிங்ஸ் ஹைவே 401. பொதுவான பெயராக ஹைவே 401 அல்ல தி 401 சொல்லி சொல்லப்படுகிறது. வரலாற்று பேர் என்று பார்த்தால் மேக்டொனால்ட் காட்டே ஃப்ரீவே, நீளம் 818 கிலோமீட்டர், முக்கியமான பாதையாக சொல்லப்படுகிறது. வின்ஸ்டர்லேருந்து லண்டன், லண்டன்லேருந்து ஜிடிஏ, கிங்ஸ் அண்ட் கான்வால், கியூபெக் பார்டர். அதே போல் வின்ஸ்டன்லேருந்து கியூபெக் பார்டர் வரையும் இது நீண்டு செல்கின்ற 818 கிலோமீட்டர் நீளமான பாதையாக இருக்கின்றது. 401 எண் அறிமுகம், 401 என்ற எண் அறிமுகம் 1952, முழுமையான ஃப்ரீவே நிறைவு 1968 நிறைவடைந்திருக்கின்றது. ஹைவே ஆஃப் ஹீரோஸ் டெஸ்டினேஷன், அந்த டெசிக்னேஷன் வழங்கப்பட்டது 2007. இதனுடைய சிறப்பு, டொரண்டோ பகுதி வட அமெரிக்காவிலே மிக பரபரப்பான ஹைவேகளிலே முதலிடத்தை குறிப்பிடுவதால் இதனுடைய சிறப்பாக பார்க்கப்படுகிறது. முக்கியமாக இந்த 1940களில் ஒரு 4 வது பாதையாக தொடங்கிய அதனுடைய பயணம் இன்று பல லட்சம் வாகனங்களை தினமும் கையாளுகின்ற பிரமாண்டமான ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் கொரிடோராக வளர்ந்திருக்கின்றது இந்த 401. வின்ஸ்டன் முதல் சொன்னது போலவே கியூபெக் வரை, எல்லை வரை பலவிதமான நகரங்கள், தொழிற்சாலைகள், வர்த்தகம், மக்களை இணைக்கின்ற இந்த ஹைவே 401 என்பது கனடாவினுடைய போக்குவரத்து வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு கட்டமைப்புகளில் ஒன்றாக தொடர்ந்தும் விளங்குகின்றது. இதுதான் இன்றைய 60 கரவேல். அதே போலவே வருகின்ற வாரம் இதே போல 60 கரவேல் இன்னொரு தலைப்பை கொண்டு வரும் என்று சொல்லிக்கொண்டு எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்குகின்ற தகவல்களை நாங்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளபாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான தளபாடங்கள் இங்கே பிரம்மாண்டமான காட்சியுறையில் இந்த மலிவு விற்பனையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற விசேட மலிவு விற்பனையாக இந்த பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியிருப்பதால் இவ்வாறு ஹோல்சேல் விலையில் இவற்றினை நீங்கள் மிகப்பாரிய சேமிப்போடு பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாடு ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக்கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மெட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக்கொள்ளலாம். 1200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. டொரண்டோவின் லார்ஜஸ்ட் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து வகையிலான தளவாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற அதிவிசேட சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
0: 4:50 இத்தோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்று நாளும் 60 கரவேல் பிரயோசனமானதாகவும் அதிகமான தகவல்களை அறிந்து கொள்கின்ற ஒரு நிகழ்ச்சியாகவும் நிச்சயமாக அமைந்திருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. வருகிற வாரம் இதே போலவே நாங்கள் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை எடுத்து வருவோம், உங்களுக்கான தகவல்களை தருவோம் என்று சொல்லிக்கொண்டு தொடர்ந்தும் 5 முதல் 7 வரை உங்களுடைய விருப்ப பாடலை தருகின்ற இசை எக்ஸ்பிரஸ் வருகின்றது. பாடலை தருவதற்கு பம்பரமாக வந்திருக்கின்றார் உஷா. வரும் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நாங்கள் விடைபெறுகின்றோம். அதே போலவே நீங்களும் இணைந்து கொண்டு பாடலை கேட்கலாம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறனார் என்று உங்கள் அன்பின் சஞ்சயன். வணக்கம் நேர்களே.
2: எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா, கவலைப்பா.

0: பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங் ஹைவே 7 அண்ட் பரோக்கில் டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே கே ஆர் சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
1: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அதுடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன் 416-720-1184.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி Community Legal Services 289-242-5450.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன்சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.
4: புதிய
5: தெரிவுகளில்
4: அகரம் சில்க் மார்னிங் சைட் அண்ட் 401
5: வால்மார்ட் பிளாசாவில் 787 மில்டன் அவென்யூ யூனிட் சி ஸ்காபரோ.
4: அகரம், பட்டுக்களின் சிகரம்.

நன்றி சஞ்சயன். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம். நேரம் மாலை 5 மணி. 5 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விருப்ப பாடல்களை நீங்களும் கேட்டு மகிழலாம். அழைக்கலாம் 4165544400. நிகழ்ச்சியில் உங்களுடன் உஷா மதன். டொரண்டோவில் இப்பொழுது 26 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது. 30 டிகிரி செல்சியஸாக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம்.

நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 23 டிகிரி செல்சியஸும் உள்ள 28 டிகிரி செல்சியஸாக உணர இருக்கின்றோம். உலகில் நீங்கள் எங்கிருந்தாலும் எமது நிகழ்ச்சிகளை eStefm.ca ஊடாக கேட்டு மகிழ முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eStefm தமிழ், யூடியூபில் eStefm 102.7, eStefm அலுவலக தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது eStefm 102.7@gmail.com என்னும் மின்னஞ்சல் முகவரி ஊடாகவும் நீங்கள் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். நாளை ஞாயிற்றுக்கிழமை டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் பெட்ரோலின் விலை 4% அதிகரிக்க இருக்கின்றது. நீங்கள் அழைக்கலாம் 416-554-4040.

0: மந்தாராஜவதம் வெறுவன் திரைப்படத்தின் தொழில் தோய்ந்திருந்த பாடல். நேரம் 5:05 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள் அழைக்கலாம். 416-5544-0404 வந்திருக்கும் அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சந்திரு, எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்ல, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் சந்தோஷமா இருக்கிறோம் சந்திரு. என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: பாட்டு கேக்குறேன்
0: நன்றி, வணக்கம். நீங்களும் அழைக்கலாம். 416-5544-0404 தங்க நகை உலகின் புரட்சி. விஜயா ஜுவல்லரி தரும் செகண்ட் ஆனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்ட் கோயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் அன்பளிப்பாக பெறுங்கள். ஒரு வருட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கொடி ஓடுகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. இப்போது $2,500 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. தங்கத்தின் அழகு, நம்பிக்கையின் பெயர். 416-900-4599.

0: சந்திரன் விருப்பமாக ஸ்டைல் திரைப்படத்தின் தொழித்தோ இந்த அந்த பாடல் நேரம் 5:12 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்ட மகளை அழைக்கலாம். 416-554-4040. இந்நேரத்தில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் தரும் தகவலை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளபாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான தளபாடங்கள் இங்கே பிரம்மாண்டமான காட்சியுறையில் இந்த மலிவு விற்பனையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற விசேட மலிவு விற்பனையாக இந்த பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டி இருப்பதால் இவ்வாறு ஹோல்சேல் விலையில் இவற்றினை நீங்கள் மிகப்பாரிய சேமிப்போடு பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாடு ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக்கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சூட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மெட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சூட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மெட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. டொரண்டோவின் லார்ஜஸ்ட் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து வகையிலான தளவாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற அதிவிசேட சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் தமிழ் 102.7.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அத்துடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
3: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். Jiva Jewelers, Middlefield and Finch Sandipil, GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
5: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும், ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும், மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
6: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
5: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
6: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
7: காற்றில் பரவும் இசை போல
8: ஈஸ்ட் எஃப்எம்.
9: ஈஸ்ட் எஃப்எம்

0: தயா திரைப்படத்திலிருந்து ஒளித்தோய்ந்தது அந்த பாடல். நேரம் 5:28 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள அழைக்கலாம். 416-554-4000. வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு மிகவும் பிரபலமானவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். 25 வருடங்களுக்கு மேலான சிறப்பான சேவையை வழங்கி நன்மதிப்பை பெற்றவர். மிகவும் திறமை வாய்ந்த சட்டத்தன்னைகளை தன்னுடன் இணைத்து உச்ச இழப்பீட்டுகளை பெற்றுக் கொடுக்கின்றார். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நம்பிக்கையுடன் அழைக்க வேண்டியவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். வெர்கோ வெட்ஸ்லோ 416-993-8443. ஒன்டாரியோ அரசின் பொது சேவைக்கான விருதினை வென்றவர். இப்போது தமது அலுவலகங்களை கோன்வால், ஒட்டவா, லண்டன், கிச்சனர் ஆகிய இடங்களுக்கு விஸ்தரித்து சேவையினை வழங்குகின்றார் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். 416-993-8443. கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகள் அழைக்கலாம். 416-554-4000.
1: Easy to tune பண்ணுங்க East FM 102.7.
2: East FM 102.7.
3: East FM தமிழின் இந்த மலுப்பியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
4: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406. 416-908-5656.
5: East FM தமிழ் செய்திகள்.
0: அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுக்களின் போது கனடா தனது நிலைப்பாடுகளில் உறுதியாக உள்ளதையும் பேச்சுவார்த்தைகளிலிருந்து வெளியேறுவதையும் புதிய இப்சோஸ் கருத்து கணிப்பில் 63% கனடிய மக்கள் வரவேற்றுள்ளனர். அத்துடன் ட்ரம்ப் நிர்வாகத்தின் வரி விதிப்புகளுக்கு பதிலடியாக அதற்கு சமனான வரிகளை கனடா விதித்தமைக்கு 73% கனடிய மக்கள் ஆதரவளித்துள்ளனர். சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு இலங்கையின் வடக்கு கிழக்கு வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் ஒருங்கமைத்துள்ள மாநாடு நாளை யாழ்ப்பாணத்தில் இடம்பெறவுள்ளது. நீதிக்கான நீள் பயணம் என்னும் இந்த மாநாடு உலக தமிழராட்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூபியில் அஞ்சலியுடன் தொடங்குகின்றது. அங்கு ஆரம்பிக்கும் பேரணி மாநாடு இடம்பெறும் தந்தை செல்வா மண்டபத்தை வந்தடையும். இலங்கையில் நீண்டகால இனப்பிரச்சினைக்கு சர்வதேச சட்டங்களின் ஊடாக தீர்வினை பெற்றுத்தர உலக நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வடக்கு கிழக்கு வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களுக்கான காமராஜர் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை எதிர்வரும் 17ஆம் தேதி விருதுநகரில் காமராஜர் கல்வி கற்ற பாடசாலையில் முதலமைச்சர் விஜய் ஆரம்பித்து வைக்கவுள்ளார். மறுபுறத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்தது ஒரு விபத்தென அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார்.
5: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
6: Weekend Wonder. Weekend East FM. Where are
7: you? Weekend East FM.
6: 102.7. Weekend East FM.
5: The greatest radio station.
0: நேரம் 5:32 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 மணி வரை கேட்டு மகளெல்லாம் அழைக்கலாம். 416-554-4000. அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
8: வணக்கம் உஷா, நான் திலாவதி அமுதராஜா பேசுவேன். வணக்கம் உஷா. வணக்கம் கோவிலன். கோவிலன்
0: மாறிட்டார் பாத்தீங்களா? சரி, என்ன பாடல் உண்டு உங்களுக்கு?
8: அவர் மாறவில்லை, அவர் தொடர்ந்து நிப்பாரு. எங்கினியோ போயிட்டாரு உங்களை விட்டுட்டு. தொடர்ந்து விட்டு வந்தாலும் போக மாட்டேன் உஷா.
0: அப்படியா?
8: ஓ, அது நம்பிக்கையா சொல்லுவோம்.
0: உங்களோட நம்பிக்கை அப்படியே வலிக்கட்டும்.
8: போம் போம்னு சொல்லினா ஒரு தரம் போனதா இல்லை இதுல உனக்கு. நன்றி கேட்கும் பாடல். முதல்ல நீங்க நிலைமை இருக்கிறீங்களா?
0: நாங்க நிலைமை இருக்கிறோம். நாங்க நல்லா சுகமா சந்தோஷமா இருக்கிறோம்.
2: குடிச்சிருக்கீங்களா? கோப்பி எல்லாம் வேண்டி குடிச்சிட்டீங்களா?
0: ஆமா, நாங்க எல்லாம் டீ குடிச்சிட்டு தான் இருக்கிறோம்.
2: என்ன
0: சொல்லுங்க, என்ன
2: பாடல்? சோலை மலை குயில சோலையோரம் பாடும் குயில் என்ற பாடல், வில்லுப்பாட்டக்காரன் அதையும் சாதாரண சொல்லும் பாடுகளையும் படத்தையும் இந்த பாடலையும் அனைத்து ஈஸ்டப்ப மக்களையும் நீங்களும் நாங்களும் இந்த வாய்ப்பு தந்தவங்களுக்கு நன்றிகளா.
0: நன்றி. இது வில்லுப்பாட்டக்காரன் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல். உங்களுக்காக வருகிறது. நன்றி.

0: நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.ca. சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. அனிவர்சரியை முன்னிட்டு செப்டம்பர் 1st $30 மேல் கொள்வனவு செய்வோருக்கு ஒரு கொத்து ரொட்டி இலவசம். அத்துடன் முதலில் வருகின்ற 500 பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்டும் காத்திருக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்து ரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டீஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி. The best mutton roll in town. Sun City Plaza, Scarborough. 416-535-2323.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
0: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100-க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1,000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty-உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2,000 வரை பெருமதியான special gift matum summer prices kaathirukkindana. Ahmed Thamsi, 437-860-7002.
0: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 to 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும், ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 to 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
3: நேரம் 5:41 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் எக்ஸ்பிரஸ். நீங்களும் அழைக்கலாம். 416-5544-0000. அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: நலமா இருக்கிறோம் சொல்லகுமார். நீங்க எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷம். என்ன பாடல்? விஸ்வநாத விட மாட்டீங்களா அல்லது சன்ஸ் விட மாட்டீங்களா? ரெண்டு பேரையும். சரி, உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து.
4: நன்றி. வணக்கம்.
3: நன்றி. வணக்கம்.

0: சிவகுமாரின் விருப்பமாக ஒளித்தோய்ந்தது அந்த பழைய நேரம் 5:45 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளை அழைக்கலாம். 4165544400 அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் ரவி சேகரன். எப்படி இருக்கிறீங்க?
0: நலமா இருக்கிறோம் ரவி, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம்,
0: சந்தோஷம். என்று என்ன பாடல்?
1: நன்றி வணக்கம்.
0: நீங்கள் மலைக்கலாம். 4165544400 வேலை வாய்ப்பு பற்றி அறிவித்தல். மிக பிரபலமான இத்தாலியன் உணவு ஒன்றிற்கு 2 வருடம் இத்தாலியன் உணவுகளை சமைக்க அனுபவம் உள்ள குக் உடனடியாக தேவை. திறமைக்கு ஏற்ப தகுந்த சம்பளம் வழங்கப்படும். டிஷ் வாஷரும் தேவைப்படுகிறார்கள். தொடர்புகளுக்கு 4163566199 இணையத்தில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் தகவலை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளபாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான தளபாடங்கள் இங்கே பிரம்மாண்டமான காட்சியுறையில் இந்த மலிவு விற்பனையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற விசேட மலிவு விற்பனையாக இந்த பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியிருப்பதால் இவ்வாறு ஹோல்சேல் விலையில் இவற்றினை நீங்கள் மிகப்பாரிய சேமிப்போடு பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கிறது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாடு ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக்கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக்கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. டொரண்டோவின் லார்ஜஸ்ட் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து வகையிலான தளவாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற அதிவிசேட சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
3: வந்தாளப்பா வந்தாளப்பா, வந்து ஜன்னலில் நின்னாளப்பா, சொன்னாளப்பா சொன்னாளப்பா, சொக்கு பொடி போட்டு

0: ரவியின் விருப்பமாக ஒளி தோய்ந்தது. சீதனம் திரைப்படத்திலிருந்து நேரம் 5:54 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்பப்பாடலை கேட்டு மகளை அழைக்கலாம். 4165544040. அடுத்த நேயர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் காசிநாதன்.
0: வணக்கம் காசிநாதன், எப்படி இருக்கீங்க? சந்தோஷம். என்ன பாடல் என்று?
1: நாடோடி பாண்டக்காரன் படம் இருக்கணும். அதுல மனம் மனம் எல்லாம் செம்பூ வாரம் எல்லாம் குங்குமம் போட்டுவாங்க அந்த பாட்டு பாடச்சுக்குவாங்க.
0: உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி,
0: வணக்கம். நீங்களும் அழைக்கலாம். 4165544040. சுயம் சில்க் இன்றும் நாளையும் வழங்கும் மெகா சேல். $395 பிரமதியான காஞ்சிபுரம் சாரிகள் $280, 3 கொட்டன் சாரி $100, $135 பிரமதியான செமி சில்க் $50, $95 பிரமதியான சல்வார் $50, கிட்ஸ் குருதா ஸ்டார்டிங் ஃப்ரம் $20, கிட்ஸ் வேட்டி செட் $35, மென்ஸ் வேட்டி செட் $75, செரம் $5, நைட்டி $10, பிரீத்தி ப்ளூ லீஃப் கிரைண்டர் $150, மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் யூனிட் 114 அமைந்துள்ள சுயம் சில்க் வழங்கும் மெகா சேல். 416-500-3839.

0: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினி
2: காத்திருக்கின்றன. 2026 நிசான் சென்ட்ராக்களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960, 4374777960.
0: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க், 4167882426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே கே

0: தொடர்ந்து 7 மணி வரை உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள் அழைக்கலாம். 4165544040 டொரண்டோ இப்பொழுது 26 டிகிரி செல்சியஸாக இருக்க உள்ள 30 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகில் எங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சியில் eastfm.ce ஊடாக கேட்டு மகள முடியும். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ், யூடியூப்ல eastfm 102.7, eastfm அலுவலக தொடர்புக்கு 416-8241-2122 அல்லது eastfm 102.7@gmail.com என்ற முகவரி ஊடாக நீங்கள் எம்முடன் தொடர்பு கொள்ளலாம். அடுத்த நேயர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் ராஜா கலைக்கிறேன்.
0: வணக்கம் ராஜா, எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: பாடல்
1: சதீஷ்குமார், காஜு, மோட்டிவேஷன் பாடலாக ஒவ்வொரு பூக்களும்
0: அவர்களுக்காகவும் பெறுகிறது இந்த பாடல். நன்றி.
1: நன்றி,
0: நீங்களும் அழைக்கலாம். 4165544040.

0: ராஜாவின் விருப்பமாக ஓட்டோகிராப் திரைப்படத்தின் தொழில் தோய்ந்து அந்த பாடல் நேரம் 6:09 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப் எம் எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 வரை கேட்டு மகிழலாம். அழைக்கலாம் 416-5544-0040. அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் உஷா. வணக்கம்.
0: வணக்கம் ருக்மணி, எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் சந்தோஷமா இருக்கிறோம் ருக்மணி. சரி, என்ன செய்து இருக்கிறீங்க? உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது ருக்மணி. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி. வணக்கம் உஷா குட்டிக்கு.
0: நன்றி நன்றி. நீங்களும் அழைக்கலாம் 416-5544-0040. இந்த நேரத்தில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் தரும் தகவலை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளபாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான தளபாடங்கள் இங்கே பிரம்மாண்டமான காட்சி அறையில் இந்த மலிவு பிணையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற விசேட மலிவு விற்பனையாக இந்த பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டி இருப்பதால் இவ்வாறு ஹோல்சேல் விலையில் இவற்றினை நீங்கள் மிகப்பாரிய சேமிப்போடு பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கிறது. இலக்கம் 80 ஃபின்ஸ்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாடு ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சர் பெற்றுக் கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. டொரண்டோவின் லார்ஜஸ்ட் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து வகையிலான தளவாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற அதிவிசேட சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. Kindergarten முதல் Grade 8 வரை French Immersion மற்றும் Regular School Grade 9 முதல் Grade 12 வரை High School French பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
2: 416-461-6401.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
4: உள்ளம் கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
5: செப்டம்பர் 11 தேதி 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் இன் கோலாகல திறப்பு விழா.
4: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். செப்டம்பர் 11 தேதி டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
5: 647-455-9-8669.
6: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
7: 6 மணி 21 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் தொடர்ந்து 7 மணி வரை உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளை அழைக்கலாம். 416-555-4400. அடுத்த நீங்கள் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
8: வணக்கம்.
7: வணக்கம் சுப்பிரமணியம், எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கோம். நீங்கள்?
7: நாங்களும் நலமா இருக்கிறோம் சுப்பிரமணியம். என்ன பாடல்?
8: உஷா மகன்.
7: சொல்லுங்க.
8: சின்ன மாமி படத்திலிருந்து என்ன பாட்டுக்கு?
7: நித்ரவுல போறீங்க, தூளியிலே ஆட வந்த. சரி, உங்களுக்காக அந்த
8: பாடல்,
7: உங்களுக்காக அந்த பாடல் வருகிறது சுப்பிரமணியம். நன்றி இணைந்த உடமைக்கு.
8: நன்றி. நன்றி. வணக்கம்.
7: நன்றி. வணக்கம். நீங்களும் அழைக்கலாம். 416-555-4400. தங்க நகை உலகின் புரட்சி. விஜயா ஜுவல்லரி தினம் செகண்ட் அனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் கோயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் அன்பளிப்பாக பெறுங்கள். ஒரு வருட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கொடியோர்களுக்கு செய்கூலி சேதாரமில்லை, அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. இப்பொழுது $2,500 மேல் நகை வாங்கும் போது ஆவுடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மாக்கமன் ஸ்டீல்ஸ், ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. தங்கத்தின் அழகு, நம்பிக்கையின் பேர். 416-900-4599. கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ்.

நேரம் 6:27 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளை அழைக்கலாம். 4165544040. வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு மிகவும் பிரபலமானவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். 25 வருடங்களுக்கு மேலான சிறப்பான சேவையை வழங்கி நன்மதிப்பை பெற்றவர். மிகவும் திறமை வாய்ந்த சட்டத்தரணிகளை தன்னுடன் இணைத்து உச்ச இழப்பீட்டுகளை பெற்றுக் கொடுக்கின்றார். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நம்பிக்கையுடன் அழைக்க வேண்டியவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். வெட்லா 416-993-8443 ஒன்டாரியோ அரசின் பொது சேவைக்கான விருதினை வென்றவர். இப்போது தமது அலுவலகங்களை கோன்வால், ஒட்டவா, லண்டன், கிச்சனர் ஆகிய இடங்களுக்கும் விஸ்தரித்து சேவையினை வழங்குகின்றார் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். 416-993-8443 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் அழைக்கலாம். 4165444040.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: லேக் ஒன்டாரியோவை லேக் அமெரிக்கா என பெயர் மாற்றும் ஆணையில் டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்து விட்டதை கனடாவின் பூர்வக்குடியின சமூகங்கள் வன்மையாக கண்டித்து வருகின்றனர். லேக் ஒன்டாரியோ என்னும் பூர்வக்குடியின பெயர் அமெரிக்கா ஒரு நாடாக உருவாக முன்னரே உள்ளதை சுட்டிக்காட்டிய அவர்கள், அதனை மாற்ற முயற்சிப்பது பிராந்தியத்தின் வரலாற்றை அழிக்கும் செயல் என குற்றம் சாட்டியுள்ளனர். இந்தியாவில் மோடிக்கு இணையான பிரதமரை யாரும் சிந்திக்கக்கூட முடியாதென தமிழக பாஜக முக்கியஸ்தர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் அடுத்த பிரதமராக யார் சிறந்தது தெரிவென இந்தியா டுடே வெளியிட்ட கருத்து கணிப்பு முடிவுகளில் பிரதமர் மோடி மற்றும் ராகுல்காந்திக்கு அடுத்ததாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இடம்பெற்றமை பேசுபொருளாகியுள்ளது. இந்நிலையில் தமிழக பாஜக மற்றும் காங்கிரஸ் தரப்புகள் இது சார்ந்த கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். இலங்கையில் இனங்களுக்கு இடையில் பிளவுகளை தூண்டும் வகையில் செயற்படுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச எச்சரித்துள்ளார். தேசிய கொடி குறித்தும் தாம் தெரிவித்த கருத்தென கூறி இன மோதுகளை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் பொய்ப்பிரச்சாரம் ஒன்றை ஒரு குழுவினர் திட்டமிட்டு மேற்கொள்வதாக அவர் சாடியுள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம்
1: 102.7. நேரம் 6:32 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 வரை கேட்டு மகிழலாம். அழைக்கலாம் 4165544040. அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
2: பேசுறேன்
1: தேவன். எப்படி இருக்குங்க தேவன்?
2: என்ன
1: பாடல் ஜெகனுக்கு?
2: சரி,
1: உங்களுக்காக வருகிறது ஜெகன். நன்றி இணைந்து கொண்டமைக்கு. அடிக்கடிக்கு வாருங்கள்.
2: நன்றி.
1: வணக்கம். நீங்களும் அழைக்கலாம் 4165544040.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்.
2: Raman Home Comfort in Linux, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham & Steel சந்திப்பில், Yellow Building Hill, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
3: ஹைஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
4: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோத்சவம் ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை மஞ்சம், ஆகஸ்ட் 31 திங்கள் உரியடி உற்சவம், செப்டம்பர் 2 புதன் சப்பரம், செப்டம்பர் 3 வியாழன் தேர் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, செப்டம்பர் 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 905-883-9109.
5: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schc.ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 எண்ணிற்கு அழையுங்கள்.
6: Legacy Learning Hub, Grade 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2-hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம் ஒர்க் ஹெல்ப், அகடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். Legacy Learning Hub, 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்காப்ரோ, 647-532-2564, legacylearninghub.ca.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்,
8: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
9: நேரம் 6:40 கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் அழைக்கலாம். 416-5544-0400. அடுத்த நீர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
10: வணக்கம்.
9: வணக்கம் தீபன், எப்படி இருக்கீங்க? நாங்களும் நலமா இருக்கிறோம் தீபன். என்ன செய்து இருக்கீங்க? வேலைக்கு போய் கொண்டிருங்க. சரி, என்ன பாடல் என்று? உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. யார் பெயரை சொல்லும் போது சந்தோஷமா இருக்கிறது? சரி, வைஃப் அண்ட் பேர் எப்போ சொல்லியிருக்கலாம் தானே நீங்க? அப்படியா? சரி, உங்களுக்காக உங்களோட வைஃபுக்காக வருகிறது பாடல். நன்றி இணைந்த உடமைக்கு. நன்றி, வணக்கம். நீங்களும் அழைக்கலாம். 416-5544-0400.

0: பாடலினும் விருப்பமாக ஒளித்தோய்ந்தது. அந்த பாடல் நேரம் 6:47 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். இந்த நேரத்தில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் தகவலை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளபாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான தளபாடங்கள் இங்கே பிரம்மாண்டமான காட்சியுறையில் இந்த மலிவு விற்பனையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற விசேட மலிவு விற்பனையாக இந்த பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டி இருப்பதால் இவ்வாறு ஹோல்சேல் விலையில் இவற்றினை நீங்கள் மிகப்பாரிய சேமிப்போடு பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக்கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. டொரண்டோவின் லார்ஜஸ்ட் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளவாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற அதிவிசேட சந்தர்ப்பமாக இது காணப்படுகிறது. பயன்படுத்திக் கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்
0: தமிழ். நேரம் 6:50 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். இந்த பாடலுடன் நிறைவுக்கு வருகின்றது ஈஸ்ட் எஃப்எம்இன் இசை எக்ஸ்பிரஸ். மீண்டும் நாளை 5:00 to 7:00 வரை உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியருடன், அதாவது 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை நாளை 5:00 to 7:00 வரை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து மங்களோட இணைந்திருங்கள். 7:00 to 9:00 வரை இருக்கின்றது ஸ்டார் நைட்.

0: Weekend Wonder. Weekend East FM. Where are
1: you? Weekend East FM.
0: 102.7. Weekend East FM. The greatest
2: radio station. எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி விஜி ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599.
6: உங்கள் சகலவிதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
7: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
6: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
7: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்

0: வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன்? 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகையடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மாக்கம் ரோட், யூனிட் 5, மாக்கம், 905-667-7200.
1: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாக செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.

நேரம் இரவு 7 மணி, கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சியில் தொடர்வது ஸ்டார் நைட். ஏழு மணியிலிருந்து 9 மணி வரை நம் நாட்டு கலைஞர்கள் தயாரித்த படங்களிலிருந்து பாடல்கள் உங்களுக்காக தர காத்திருக்கின்றோம். அத்துடன் அவர்கள் பாடிய பாடல்களும் உங்களுக்காக வர இருக்கின்றது. தொடர்ந்தும் நீங்கள் 9 மணி வரை எங்களுடன் இணைந்திருக்கலாம். உலகில் எங்கிருந்தாலும் எமது நிகழ்ச்சிகளை eastfm.ca ஊடாக கேட்டு மகள முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ், யூடியூபில் eastfm 102.7, eastfm அலுவலக தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது eastfm 102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரி ஊடாகவும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். டொரண்டோவில் இப்பொழுது 25 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது. உள்ள 28 டிகிரி செல்சியஸாக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நள்ளிரவு 19 டிகிரி செல்சியஸாக முன்னிலை 20 உணர இருக்கின்றோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 23 டிகிரி செல்சியஸும் உணர்நிலை 28 முன்னேற இருக்கின்றோம். 1.3 மில்லிமீட்டர் வரையிலான மழை பொழிவதற்குரிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. திங்கட்கிழமையை பார்க்க போனால் அதிகூடிய வெப்பநிலையாக 23 டிகிரி செல்சியஸும் உடல்நிலை 29 டிகிரி செல்சியஸாக முன்னேற இருக்கின்றோம். 1.3 மில்லிமீட்டர் வரையிலான மழை பொழிவதற்குரிய சாத்தியக்கூறு இருக்கின்றது என்று சுற்றியுள்ள கனடா தெரிவித்திருக்கின்றது. நாளை ஞாயிற்றுக்கிழமை டொரண்டோ மற்றும் GTA பெரும்பாகத்தில் பெட்ரோலின் விலை 4% அதிகரிக்க இருக்கின்றது. இன்றைய ஸ்டார் நைட்டை அலங்கரிக்க வரும் முதல் பாடலுடன் பிரதா கந்தப்பு ஜெயந்தனின் இசையில்

0: சிவகுமார் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 7:09 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். இந்நேரத்தில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் தகவலை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளபாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான தளபாடங்கள் இங்கே பிரம்மாண்டமான காட்சியுறையில் இந்த மலிவு விற்பனையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற விசேட மலிவு விற்பனையாக இந்த பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியிருப்பதால் இவ்வாறு ஹோல்சேல் விலையில் இவற்றினை நீங்கள் மிகப்பாரிய சேமிப்போடு பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாடு ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக்கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. டொரண்டோவின் லார்ஜஸ்ட் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து வகையிலான தளவாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற அதிவிசேட சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
2: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379-9-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379-9-4450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
3: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரிஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
3: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-9-5899.
5: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

இசை அமரனின் இசையில் ஜெய் சுதாகர் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 7:24 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தினம் செகண்ட் அனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்ட் காயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் அன்பளிப்பாக பெறுங்கள். 1 வருட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கொடி உடல்களுக்கு செய்கூலி சேதாரமில்லை, அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. இப்பொழுது $2,500 மேல் நகை வாங்கும் போது ஆவுடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பேர். 416-900-4599. நேரம் 7:25 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு மிகவும் பிரபலமானவர் ABS மிஸ்டர் பி சிங்ராஜ். 25 வருடங்களுக்கு மேலான சிறப்பான சேவையை வழங்கி நன்மதிப்பை பெற்றவர். மிகவும் திறமை வாய்ந்த சட்டத்தரணிகளை தன்னுடன் இணைத்து உச்ச இழப்பீட்டுகளை பெற்றுக் கொடுக்கின்றார். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நம்பிக்கையுடன் அழைக்க வேண்டியவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். வெர்கோ வெட்ஸ்லா 416-993-8443. ஒன்டாரியோ அரசின் பொது சேவைக்கான விருதினை வென்றவர். இப்போது தமது அலுவலகங்களை கோன்வால், ஆட்டவா, லண்டன், கிச்சனர் ஆகிய இடங்களுக்கு விஸ்தரித்து சேவையினை வழங்குகின்றார் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். 416-993-8443. நேரம் 7:25 இந்த நேரம் அறிமுக பாடலை தருவதற்கான நேரம். வழமையாக 7:30 செய்திகளுக்கு முன்னர் உங்களுக்கு ஒரு அறிமுக பாடலை தருவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய அறிமுக பாடலாக வேங்கி எனும் பாடல் வருகின்றது. இந்த பாடலை பாடியிருக்கிறார் VN மகாலிங்கம், அத்துடன் ரட்டி ஆதித்தன். இதற்கு இசையமைத்திருக்கிறார் குமரன் சிவமணி. இதோ உங்களுக்காக அந்த பாடல்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுக்களின் போது கனடா தனது நிலைப்பாடுகளில் உறுதியாக உள்ளதையும் பேச்சுவார்த்தைகளிலிருந்து வெளியேறுவதையும் புதிய இப்சோஸ் கருத்து கணிப்பில் 63% கனடிய மக்கள் வரவேற்றுள்ளனர். அத்துடன் டிரம்ப் நிர்வாகத்தின் வரி விதிப்புகளுக்கு பதிலடியாக அதற்கு சமனான வரிகளை கனடா விதித்தமைக்கு 73% கனடிய மக்கள் ஆதரவளித்துள்ளனர். சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு இலங்கையின் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் ஒருங்கமைத்துள்ள மாநாடு நாளை யாழ்ப்பாணத்தில் இடம்பெறவுள்ளது. நீதிக்கான நீள்பயணம் என்னும் இந்த மாநாடு உலக தமிழராட்சி மாநாடு படுகொலை நினைவு தூபியில் அஞ்சலியுடன் தொடங்குகின்றது. அங்கு ஆரம்பிக்கும் பேரணி மாநாடு இடம்பெறும் தந்தை செல்வா மண்டபத்தை வந்தடையும். இலங்கையில் நீண்டகால இடம் பிரச்சினைக்கு சர்வதேச சட்டங்களின் ஊடாக தீர்வினை பெற்றுத்தர உலக நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவு சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களுக்கான காமராஜர் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை எதிர்வரும் 17ஆம் தேதி விருதுநகரில் காமராஜர் கல்வி கற்ற பாடசாலையில் முதலமைச்சர் விஜய் ஆரம்பித்து வைக்க உள்ளார். மறுபுறத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்தது ஒரு விபத்து என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM 102.7.

0: எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேஷமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift madam summer prices kaathirukkindana ahmed thamsi 437-860-7002
2: All My Blinds சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ யூனிட் 15 Scarborough 416-841-5301 416-841-5301
3: Wow! அது எப்படி உங்களோட ஃபேமிலியில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா? எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன் பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vedial, Mechanicum Middlefield, Ikumidayal, Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangagirar, 416-299-1020.
6: மார்க்கம் அகாடமி பிள்ளைகளின் கல்வித்துறனையும் தன்னம்பிக்கையை மேம்படுத்த விரும்புகிறீர்களா? இங்கிலீஷ் மேத் சயின்ஸ் பிரெஞ்ச் ஹோம்ஒர்க் போன்றவற்றுக்கு தகுதியும் அனுபவமும் வாய்ந்த ஆசிரியர்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் பட்டம் பெற்றவர்களால் கற்பிக்கப்படுகிறது. மிக குறைந்த கட்டணம். இலக்கம் 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ். மேலும் தகவல்களுக்கும் மாணவர் சேர்க்கைக்கும்
7: 30 வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884 B Kennedy Road, Canadian Ellesmere சந்திப்பில், Scarborough, Sami and Sons, 416-298-1598.
0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
8: இன்னும் ஒரு மைல் நடந்தால் என் கண் முன்னே நீ இருப்ப, உன் பக்கம்

அறிவு குழுவினர் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 7:44 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது பி கேண்டி ஸ்டெஃபமெல் ஸ்டார் நைட். சுயம் சில்க் இன்றும் நாளையும் வழங்கும் மெகா சேல். $395 பரமதியான காஞ்சிபுரம் சாரீஸ் $250, 3 காட்டன் சாரீஸ் $100, $135 பரமதியான செமி சில்க் $50, $95 பரமதியான சல்வார் $50, கிட்ஸ் குருதா ஸ்டார்டிங் ஃப்ரம் $20, கிட்ஸ் வேர்ட்டி செட் $35, மென்ஸ் வேர்ட்டி செட் $75, சரம் $5, நைட்டி $10, பிரீத்தி ப்ளூ லீஃப் கிரைண்டர் $150. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் யூனிட் 114 அமைந்துள்ள சுயம் சில்க் வழங்கும் மெகா சேல் 416-500-3839. கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்டி ஸ்டெஃபமெல் ஸ்டார் நைட்.

0: ஜெயந்தன் குழுவினர் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 7:47 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். இணையத்தில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் தகவலை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளபாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான தளபாடங்கள் இங்கே பிரம்மாண்டமான காட்சியுறையில் இந்த மலிவு விற்பனையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற விசேட மலிவு விற்பனையாக இந்த பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியிருப்பதால் இவ்வாறு ஹோல்சேல் விலையில் இவற்றினை நீங்கள் மிகப்பாரிய சேமிப்போடு பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கிறது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாடு ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக் கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. டொரண்டோவின் லார்ஜஸ்ட் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளவாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற அதிவிசேட சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: Weekend East FM 102.7 102.7 It's cool.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: சன்சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. அனிவர்சரியை முன்னிட்டு செப்டம்பர் 1st

0: ப்ரோ 416-535-2323
1: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ் ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ரீஃபைனான்ஸ் ரினியூவல் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட் கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 15 85 Markham Road, Unit 406-416-908-5656.
2: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
3: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
4: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
5: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-408-0, 416-446-408-0.

நீனமெட்டுமணி ஒரு நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். டொராண்டோவில் இப்பொழுது 24 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது. ஒரு நிலை 26 டிகிரி செல்சியஸாக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நள்ளிரவு 19 டிகிரி செல்சியஸும் ஒரு நிலை 20 முன்னர இருக்கின்றோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 23 டிகிரி செல்சியஸும் ஒரு நிலை 28 முன்னர இருக்கின்றோம். 1.3 மில்லிமீட்டர் வரையிலான மழை பொழிவதற்குரிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. திங்கட்கிழமையை பார்க்க போனால் அதிகூடிய வெப்பநிலையாக 23 டிகிரி செல்சியஸும் ஒரு நிலை 29 உணர இருக்கின்றோம். 1.3 மில்லிமீட்டர் வரையிலான மழை பொழிவதற்குரிய சாத்தியக்கூறு இருக்கின்றது என்று சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்திருக்கின்றது. அதன் ஞாயிற்றுக்கிழமை டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் பெட்ரோலின் விலை 4% அதிகரிக்க இருக்கின்றது. உலகில் நீங்கள் எங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சிகளை istfm.ca ஊடாக கேட்டு மகிழ முடியும். அதுடன் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் istfm தமிழ், யூடியூபில் istfm 102.7, istfm அலுவலக தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது istfm102.7@gmail.com என்னும் மின்னஞ்சல் ஊடாகவும் நீங்கள் எம்முடன் தொடர்பு கொள்ளலாம். இந்த மணித்தியாலத்தை அலங்கரிக்கவிடும் முதலாவது பாடலுடன் வாகிசன் ராசையா அட்விக் திஷோன்.